நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 9 நாள் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 30 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 5 நொடி.

நாளொரு குறள். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரு ஈ அல்ல செயின். அதிகாரம் நடுநிலைமை. குறள் எண் 116. பொருள்: தன் நெஞ்சம் நடுநிலைமையை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். மீண்டும் குறள்: கெடுவாள் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரு ஈ அல்ல செயின். முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் எமது நிலையம் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெட்ஸில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் காய்கறி பயிர்களில் நூற்புழு மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் புவியை காப்போம் தொடர்ச்சி வழங்குகிறார் கே குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாய் அமைய குறித்த புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநிலை மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி ஆர் பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு வினை திட்பம். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடவரை கோவில் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் செஞ்சி தமிழினேன் என்கின்ற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அருணகிரிநாதர் திருப்புகழ் இன்று இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணையவை 2:55 வானிலிருக்கு சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 வேலுண்டு விலையில்லை திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். திரைக்கதை கதை இயக்கம் கே சங்கர். 5:00 பொன்மாலை பொழுது குழந்தை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சனம். 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள த ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டிகளின் நேரடி வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள். 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவரும் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். பூவைய சாறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எல்சபத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்து தொடர்புடைய முதுகெலும்பு சிதைவு நோய் பற்றி நேரில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் எலும்பியல் துறை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் டாக்டர் எஸ் சஞ்சய் அவர்கள். மாலை 4:00 கேட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ கேட்கலாம். 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 திரை இசை. 6:30 முதல் ஆட்டநேர் இறுதி வரை மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள த ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 10:45 திரேசை. 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 மதியம் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள், அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால், உள்ளம் திருந்த வேண்டுமானால், உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம், அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம், பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம் செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாகே கடி

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லி சொல்லுவார். உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம்.

0: ும் காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாசவாணி புதுச்சேரி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. இந்த காலை நேரத்து காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீரா கிருஷ்ணா பாடிய பாடல்.

நேரம் 6:30. சேவை செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமார் ஜியர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்ர விக்ரமசுவாமி திருக்கோவில் மகா சம்ப்ரோக்ஷண விழாவில் இன்று காலை மகா சுதர்சன ஹோமம், மாலை வாஸ்து சாந்தி ஹோமம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மதுராந்தகம் நல்லூரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி சமேத அருள்மிகு பெரியாண்டவர் அருள்மிகு பாவடராயன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் காலை நவகிரகோமம், மாலை முதல் கால யாக பூஜைகள், மகா பூர்ணாகுதி.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷவாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக மகாநகதி சோபனா பாடியது.

0: இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள், 16 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் நூற்புழு மேலாண்மை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: கருத்துமுத்து, எப்பா கருத்துமுத்து, என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? கொல்லையில நின்றுட்டு அப்படியே செடியை பார்த்துட்டு இருக்காப்ல. கருத்துமுத்து,
2: காத்துமுத்தா, வாப்பா வாப்பா, உன்னை தம்பா எதிர்பார்த்துனேன். இங்க பாருப்பா, தக்காளி செடியை பாருப்பா, நல்லா கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சி நின்றுதுப்பா. நேத்து வரைக்கும் நல்லா இருந்ததுப்பா, காலையில வந்து பாக்குறப்பா தக்காளி செடி வாடி வதங்கி போயிருக்குதுப்பா.
1: கருத்துமுத்து, நீ ஒன்றும் பயப்படாத.
2: சரி,
1: இது நூற்புழு பாதிப்பால தான் இருக்கணும்.
2: என்னது, நூற்புழுவா?
1: ஆமாப்பா, மண்ணுக்கு கீழே வேர்களை போய் பாதிக்கக்கூடிய அந்த நூற்புழுக்களால தான்ப்பா நல்லா இருக்கிற செடி திடீர்னு அப்படியே வாடி போய் அப்புறம் அந்த செடியே இறந்து போடும்பா.
2: ஓ, அது எப்படி நீ பார்த்த மாதிரி சொல்ற? நூற்புழு தானே, ஏன் காத்தமுத்த?
1: எப்பா, எல்லாம் அனுபவம் தான்ப்பா. நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேன், எனக்கே சொந்த அனுபவம் உண்டு. அதனால இந்த காய்கறி பயிர்கள்ல பொதுவா நூற்புழு வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வெளியில தெரியாம மண்ணுக்குள்ளறைய தாக்குறதுனால நாம வேற என்னென்னமோ நினைச்சுக்கிறோம்.
2: ஓஹோ,
1: நீ என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட செடிய அப்படி புடுங்கி பாத்தீங்கன்னா அந்த செடியோடைய வேர் பகுதிகளில் எப்படி இருக்கு, வேர் தடிச்சு போய் கிடக்குதா, சல்லி வேர்லாம் இல்லாம போயிடுச்சா, அப்புறம் ஏதாவது கீரல் கோடு இது மாதிரிலாம் அறிகுறி தெரியுதா, இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம்ப்பா.
2: சரி காத்தமுத்த, நீ சொல்ற மாதிரி நூற்புழு தாக்குதலாக இருந்தால் கூட இருக்கட்டும், இது எப்படி சரி பண்ணுறது?
1: சரி பண்ணுறதுக்கு முன்னாடி வராமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: ஏன்னா வேர் முடிச்சு நூற்புழுக்கள், மொச்சை வடிவ நூற்புழுக்கள், இப்படின்னு நூற்புழுக்களில் பல வகை இருந்தாலும் பயிர்களை தாக்கி ரொம்ப சேதம் கொடுக்கறது இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் தான்ப்பா.
2: அப்ப இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்கள் தான் என்னோட தக்காளி செடியை தாக்கி இருக்குன்னு கரெக்டா சொல்ற?
1: ஆமாப்பா, ஒண்ணு இல்ல, நான் சொன்ன மாதிரி இந்த செடி இனிமே தேராது.
2: ஓஹோ,
1: நீ என்ன செய்யணும், இத புடுங்கணும்.
2: சரி,
1: புடுங்கி அந்த சேதம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, அந்த சேதம் இருக்கு அப்படின்னா நீ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதுக்கு போயிடணும்.
2: சரி சரிப்பா.
1: அதே மாதிரி பாதிக்கப்பட்ட செடியை நம்ம கொள்ளையிலே வைக்கக்கூடாது. அது பக்கத்தில் களை செடி கூட பாதிக்கப்பட்டதா, அதை கூட நம்ம எடுத்துடணும்.
2: ஆமாம்ப்பா, களையெல்லாம் கிளம்பி இருக்குது, அது கூட அப்படி வாடி போய் தான்ப்பா இருக்குது.
1: அப்போ அதையும் பாதிச்சிருக்கும்ப்பா இந்த நூற்புழுக்கள்.
2: ஓஹோ,
1: அதனால களை செடியாக இருந்தாலும் அதையும் எடுத்துடணும். சரி, இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம்.
2: சரி சரி. காத்துமுத்தா, இரு, இந்த செடியை புடிங்க, உங்கள்ட்ட காட்டுறேன்ப்பா. இந்த பாருப்பா, இதை
1: எப்பா நீனே பாரு.

0: பாரு, வேறு தடிச்சு போச்சா?
1: ஆமா,
0: சல்லி வேறே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது பாரு.
1: ஆமாம்பா, ஆமாமா,
0: இருக்கிற அந்த ஆணி வேர்லயும் கீரல் இருக்கு பாரு.
1: கரெக்ட் பா, நீ சொல்றத.
0: இது நூற்புழு தாக்குதல் தான் பா.
1: கண்டிப்பா நூற்புழு தாக்குதல் தான் பா.
0: இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செடிகளுடைய வளர்ச்சியும் குன்றி போயிடும், இலைகளும் வந்து இந்த மாதிரி வாடி போய் மஞ்சள் நிறமாயி அப்படியே செடியும் இல்லாம போயிடும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறது, செடிக்கு ஏதோ சத்து பத்துல,
1: ஆமா,
0: அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆனா பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த நூற்புழுக்கள் தான்.
1: அப்ப காத்துமுத்தியா, இந்த நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு என்னதான் வழிப்பா, அதை சொல்லலாம்.
0: அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி,
0: இந்த நூற்புழுக்கள் பயிர்களை பாதிப்பதோடு பூஞ்சான நோய் கிருமிகளுடன் சேர்ந்து கூட்டு நோயையும் ஏற்படுத்தும்.
1: ஓஹோ,
0: ஏற்கனவே பூஞ்சானா பயிர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதா இருக்கும், அது இந்த நூற்புழுக்களோட சேர்ந்துக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து வேரழுகல் நோயே, வாடல் நோயே, இப்படி பல நோய்களை உண்டு பண்ணி செடியே பட்டு போற அளவுக்கு
1: செஞ்சிருங்கப்பா.
0: சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அதான் உனக்கு திருப்பி திருப்பி கேட்டே கிடக்குறேன்.
1: ஆமா,
0: காய்கறி பயிர்கள்ல பொதுவா நடுறதுக்கு பயன்படுத்தும் அந்த நாற்றுகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஓஹோ,
0: ஏன்னா நம்ம பல இடங்கள்ல வாங்குறோம், அந்த மண்ணுல இந்த நூற்புழுக்கள் இருந்துதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நாம வந்து விதை போட்டு நம்ம நிலத்துல பண்றோம்னா நம்ம நிலத்துல வந்து நூற்புழு இல்லைங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும்.
1: சரி,
0: ஆனா நம்ம கன்றா வாங்கிட்டு வந்து நடுறோம்னா இந்த பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா?
1: சரி சரி,
0: இதை நாமளே ஒரு விதையை தயார் பண்றோம்னா அதை நம்ம என்ன செய்யலாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன்.
1: சரி காத்த, முதல்ல சொல்ல.
0: விதைப்பதற்கு முன்பு நாற்றங்கால் பாத்திகளை பாலித்தீன் விரிப்பினை கொண்டு 30 நாட்கள் கோடை காலத்துல அப்படியே மூடி வச்சிடணும்பா.
1: ஓஹோ,
0: பிறகு நாற்றங்கால்ல பியூரோடான் 3% குருண மருந்தினை சதுர மீட்டருக்கு 10 கிராம் வீதம் இடணும். அப்புறம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் உயிரின கலவைய சதுர மீட்டருக்கு 10 கிராம் வீதம் இடணும்.
1: ஓஹோ,
0: இப்படி மண்ணை தயார் பண்ணிக்கணும்.
1: சரி,
0: அதுக்கு பிறகு விதை நேர்த்தி செய்யணும்.
1: ஓஹோ,
0: தக்காளி விதைகள் தானே பாதிப்பு உண்டாயிருக்கு. தக்காளி விதைகளை பாஸ்போமிடான் 0.1% கரைசல்ல 1 மணி நேரம் வச்சிருந்து அப்புறம் விதைக்கணும். இந்த மாதிரி நம்ம விதைச்சோம்னா இந்த நூற்புழு தாக்குதல் இல்லாம பாத்துக்கலாம்பா. பொதுவா நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இருந்தாவே அதை நம்ம தவிர்த்துடணும்.
1: ஓஹோ,
0: நடவு விதைப்புக்கு முன்பு வயலை ஆழ உழுது 30 நாள் வெயில்ல படுமாறு தரிசா வச்சிருக்கணும். நல்ல சூரிய வெளிச்சம் மண்ணுக்குள்ள போய் வர்ற மாதிரி வச்சிருந்தோம்னா இந்த நூற்புழுக்கள் அங்க தாக்கு பிடிக்க முடியாது, மண்ணு இல்லாதுங்க வெப்பம் தாங்காம இறந்து போயிடுங்க. இதை நம்ம செய்யணும். அதுக்காக தான் நம்ம கோடை உழவு செய்யணும். கோடை உழவு செஞ்சா நிறைய லாபம் இருக்குப்பா. இந்த மாதிரி
1: சரி சரி,
0: பாதிக்கப்பட்ட பயிர்கள் களைகளை இப்ப நான் சொன்ன மாதிரி உடனே அப்புறப்படுத்தணும். நூற்புழுவுக்கு எதிர்ப்பா தாங்கி வளரும் தன்மை கொண்ட ரகங்கள் இருக்கு. நம்ம எந்த காய்கறி பயிர் செஞ்சோம்னாலும் நூற்புழுக்களை தாங்கி வளரக்கூடிய ரகமா அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்து நாம செய்யணும். இன்னொன்னு என்னன்னா, ஒரே பயிரை திருப்பி திருப்பி செய்யக்கூடாது.
1: ஓஹோ,
0: ஏன்னா இந்த நூற்புழுவுக்கு வசதியா போயிடும். ஏன்னா அது ஒரு பயிரை தாக்குதுன்னா அந்த பயிரை தான் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும்.
1: ஆமா,
0: அப்ப நம்ம மாற்று பயிர் சுழற்சியில வேற பயிர் கொண்டு போயிட்டோம்னா இந்த நூற்புழு அந்த பயிரை போய் தாக்க முடியாது.
1: ஆமா ஆமாம்பா.
0: அப்ப இதுக்கு உணவு இல்லாம இது என்ன செய்யும், நூற்புழு இறந்து போயிடும், அது நம்ம வயல்ல இல்லாம போயிடும். அதனால பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம்பா. நடவு விதைப்புக்கு பின்னாடி கார்போபியூரான் குருண மருந்து 1 ஹெக்டருக்கு 33 கிலோ.
1: ஓஹோ,
0: இது இல்ல நான் ரசாயனத்தெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நீ எடுத்திருந்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 500 கிலோ இத மண்ணுல போட்டு அதை நல்லா உழுது மண்ணுல நல்லா கலந்து போச்சுன்னா இந்த கசப்பு தன்மைக்கு இந்த நூற்புழுக்கள் எல்லாம் வராது.
1: ஓஹோ,
0: இப்படி எல்லாம் செஞ்சோம்னா காய்கறி பயிர்கள்ல நூற்புழு இல்லாம பாத்துக்கலாம். நாம நினைச்ச மாதிரி நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: காத்துமுத்த, காய்கறி பயிர்கள்ல நூற்புழு மேலாண்மை பத்தி பல விஷயங்களை சொன்ன பண்ணி கேட்டதுல எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. காத்துமுத்த, நீ சொன்ன மாதிரியே இந்த வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து மண்ணுல கலந்து இனிமேலாவது என்னுடைய கொள்ளையில எந்த ஒரு காய்கறி பயிர்களுக்கும் நூற்புழு தாக்குதல் இல்லாம நான் பாத்துக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, ஒன்னும் பயப்படாதப்பா. நான் சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணு.
1: சரி சரி,
0: தண்ணிய வந்து அதிகமா பாய்ச்சாத, தண்ணி பாய்ச்சறத கொஞ்சம் குறைச்சிக்க.

0: சரி.
1: களை இல்லாம பாத்துக்க, இந்த மாதிரி பண்ணு, நூறு புழு இல்லாம நம்ம கவனிச்சுக்கலாம்ப்பா.
0: சரி காத்தமுத்து, நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன்ப்பா.
1: கருத்தமுத்து.
0: ஆ சொல்லு காத்தமுத்து.
1: இந்தாப்பா என் கொள்ளையில காய்ச்ச வெண்டைக்காப்பா.
0: காத்தமுத்து, நேத்து நான் கீரை கொடுத்தேன், இன்னைக்கு வெண்டைக்காய் கொடுக்குறியா?
1: ஆமாம்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: வெண்டைக்காய் நரம்புக்கெல்லாம் வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு காய்கறி பயிர்ப்பா.
0: ஆமாம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய்.
1: மூளையோடைய இயக்கத்தை செம்மைப்படுத்துது. மூளை அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும்.
0: ஓ ஓ,
1: நல்ல ஞாபக சக்தியை உண்டாக்கும்ப்பா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வெண்டைக்காயில்.
0: சரி காத்தமுத்த, குடுப்பா.
1: இந்தப்பா இந்தப்பா, நான் கிளம்புறேன்ப்பா.
0: ஆ சரி காத்தமுத்த, இந்த வெண்டைக்காய் எடுத்துட்டு போயிட்டு நல்லா பொரியல் பண்ணி சாம்பார் வச்சா சூப்பராக சாப்பிட்றேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா, காலையிலே சோகமா இருந்த, நான் கிளம்பும் போது மகிழ்ச்சியா இருக்கிற, அதுவே எனக்கு ஒரு திருப்தியா இருக்குப்பா. சரிப்பா போயிட்டு வரேன்பா.
0: ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் நூற்புழு மேலாண்மை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36.000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமைமிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 நிமிடம் 24 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்,
3: புவியை காப்போம். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள்.
4: தொழிற்சாலைகளும் போக்குவரத்து அதிகரிக்க எரிஎண்ணெய், எரிவாயு, நிலக்கரி போன்ற படிவ எரிபொருட்களின் பயன்பாடு மிக அதிகமாக அதிகரித்து மறுபுறம் மரங்கள் வனங்கள் அழிக்கப்பட்டன. புவி வெப்பமடைவதன் விளைவாக மழை பொழியும் காலம் குறைவதுடன் குறுகிய காலத்தில் அதிக மழையும் பொய்யும் என ஐநா அறிக்கை குறிப்பிடுகிறது. மேலும் இதன் விளைவாக வெள்ளப்பெருக்கு, மண்ணரிப்பு போன்ற பல சிக்கல்கள் தோன்றும் என்கிறது ஐநாவின் காலநிலை மாற்ற அமைப்பு. புவி வெப்பநிலை அதிகரித்து வருவதால் கடல் மட்டம் உயர்தல், கடல் பகுதிகள் பாதிப்பு, விவசாய உற்பத்தி வீழ்ச்சி, உணவு உத்தரவாதத்துக்கு அச்சுறுத்தல், சூழலமைப்பில் மாற்றம், உடல்நல பாதிப்புகள், இப்படி பல சிக்கல்கள் அதிகரிக்கும். பூமி தன்னை சுற்றி ஒரு போர்வை அமைப்பை கொண்டிருக்கிறது. இந்த போர்வை பூமியை மூடியிருக்கிறது. ஆனால் நம் கண்களுக்கு இது தெரியாது. இது நிலமட்டத்திலிருந்து சுமார் 20 முதல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இந்த போர்வை ஓசோன் எனும் வாயுக்களால் ஆனது. இதனை ஓசோன் போர்வை என அழைக்கிறார்கள். இது மிக பயனுள்ள போர்வை. இது சூரியனிடம் வரும் வெப்பத்தையும் புற ஊதா கதிர்களையும் பெருமளவில் புவியை எட்டவிடாமல் தடுத்து விடுகிறது. விண்வெளிக்கே திருப்பி விடுகிறது. நமக்கு ஓசோன் போர்வையை தாண்டி தப்பித்து வந்து கொஞ்சம் கதிர்களும் வெப்பமும் நம்மை தாக்குகின்றன. அளவு கொஞ்சம் அதிகமானால் கூட நமக்கு தோல் தொடர்பான நோய்களும் புற்றுநோயும் வரும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இந்த கதிர்களும் வெப்பமும் முழு அளவில் பூமிக்கு வந்தால் இங்குள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும். அது மட்டுமல்ல, ஓசோன் அடுக்கு பாதிக்கப்பட்டால் புவியின் தட்பவெப்ப நிலைகள் கூட பாதிக்கப்படும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஓசோன் ஓட்டை புற ஊதா கதிர்களையும் வேறு வகை கதிர்களையும் சூரிய வெப்பத்தையும் பூமியை அடைய அனுமதித்துவிடும். புவியின் வெப்பநிலை அதிகரித்துவிடும். வட தென் துருவ பனிக்கட்டி.

0: உருகி பூமியின் நிலப்பகுதியில் பெரும் பகுதி கடலில் மூழ்கி விடும் என்கிறார்கள். கழிவு புகையாக நைட்ரிக் ஆக்சைடு நமதன் ஓசோன் போர்வையை அரித்து விடுகிறது. இது ஓசோன் போர்வையின் எதிரியாகும். காடுகள், புதர்கள், பசுமை பகுதிகள், புல்வெளிகள் போன்றவை மழைநீரை பிடித்து வைத்து மண்ணுக்கு செலுத்தும் வல்லமை உண்டு. பெருமழை பெய்யும் பொழுது அம்மழையை நீர் அவ்வளவும் கடலில் சென்று சேருவதை தடுத்து கணிசமான மழை நீரை நிலத்தடி நீராக மாற்றக்கூடியன காடுகளும் புதர்களும் வெள்ளச்சேதமும் குறையும். காடுகள் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும். காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகள் இணையாக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் எஞ்சியுள்ள பொது நிலப்பகுதிகள் முடிந்தவரை மரங்கள் உள்ள பசுமையான இடமாகவோ நீர் சேமிக்கும் இடமாகவோ மாற்றப்பட வேண்டும். பொய்யும் மழை நீர் மனிதனுக்கு பயன்படாமல் கடலுக்கு சென்று சேருவதை தடுத்து பயன்பட செய்யும் நோக்கிலேயே நீர் வடிபகுதி மேலாண்மை திட்டம் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். நீர் வடிபகுதி மேலாண்மை என்பது மழையை அது பொய்யும் இடத்திலேயே பிடித்து நிறுத்துவதுதான். புவி என்பது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சொத்து அல்ல, நம் பிள்ளைகளுக்காக நாம் பத்திரமாக வைக்க வேண்டியுள்ளது. நம் புவியை நாமே பாதுகாப்போம், செயல்களில் ஈடுபடுவோம், புவியை காப்போம், பசுமையோடு வாழ்வோம், பள்ளியூர் காப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், புவியை காப்போம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறு. வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம். சிந்தனை மீண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறு. வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் சிந்தனை இது.

0: மட்டும் இல்லங்க,
1: பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: நேரம் 7:02. முதன்மை அலைவரிசையில் இனி
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாய் இருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்கு நடுப்புற ஒரு தொந்தரவா ஒரு இடையில ஒரு மூணாவது ஆளா வந்து நிக்கிறது இந்த செல்போன் தான். இது என்ன பண்ணுது, ஆட்களை பிரிச்சிருது. இவங்க தனியா வந்து போன் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க, கணவன் அவரு தனியா போன் வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. இப்படிதான் லைஃப் போயிட்டே இருக்குது. இதில் இந்த டிரான்ஸ்பரன்சி ரெண்டு பேருக்குள்ள இல்லாட்டினாலும் சில பிரச்சனைகள் வருது. நீ வந்து வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சிருக்க, நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், ஃபோன்லேயே வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும், நீ

0: என் ஃபோனை எப்போனா எடுத்து பாரு, நான் உன் ஃபோனை எப்படி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு சார். இதுக்கு என்ன சார் பண்ணுறது? டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமா?
1: கண்டிப்பாங்க. டிரான்ஸ்பரன்சிங்கிறத விட இதில் என்ன குறைபாடு இருக்குன்னா, கல்யாணங்கிறது நம்பிக்கையின் பேரில் செய்கிறது தான். அது ஒரு மோதிரம் மாற்றிக்கிறதுனாலையோ கழுத்தில் தாலி கட்டிக்கிறதுனால ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம், ஆனால் வாழ்க்கைங்கிறது அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நடக்குது. நான் என் வீட்டம்மா வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவங்க வீட்டை ஒழுங்காக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஸோ எனக்கு இப்போது தனிப்பட்ட முறையில் பார்க்குற கேசஸில் பல இடங்களில் அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டுக்காரை நம்புறதோ இல்லை வீட்டுக்கார ஒய்ஃபை நம்புறதுங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே கருத்து பரிமாற்றம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சில பேருக்கு என் வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறாருங்கிறதே தெரியல, போகிறாரு வராரு, அவரு ஆஃபீஸ் போனால் ஜாலியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே போய் என்ன கஷ்டப்பட்டார் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதே தான் வீட்டம்மாக்கும். வீட்டுக்காருக்கு என்னென்னா அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் வேலையே இல்லை, சும்மா காலாட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கருத்து பரிமாறல் இல்லாதனால தான் இந்த ட்ரஸ்ட் இல்லைங்கிறத மாதிரி தோணுது. ஸோ முதல் விஷயமே இந்த ட்ரஸ்ட் வரணும் வாழ்க்கையில். துணைவியார் மேலேயோ இல்லை என்னோட வீட்டுக்கார் மேலேயோ எனக்கு நம்பிக்கை வரணும்னால ரெண்டு பேரும் பேசிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உரையாடல் இருந்தாலே ஃபோனுக்கான தேவையும் குறைஞ்சிடும், இந்த ட்ரான்ஸ்பரன்சி இந்த இஷ்யூ எல்லாமே குறைஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியும், என் வீட்டுக்கார் எதுவும் என்ன சொல்லாமல் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை வந்துட்டாலே போதும், மற்ற எதுவுமே தேவைப்படாது வாழ்க்கையில்.
0: இந்த நம்பிக்கைக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் ஒருத்தன் சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுல கூட, நான் சம்பாதிக்கிறேன், நான் எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபா அனுப்புனேன், அதை எதுக்கு ஒரு பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னு. இப்போ கணவன் மனைவி சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது இது வந்து நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதில் நீங்கள் என்ன சொல்ல வரும்?
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நல்ல கருத்துங்க ஐயா. இப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க குடும்பம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்பா அம்மா குழந்தைங்க, இதில் மற்றவங்க எல்லாமே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இதில் மற்ற எல்லாரையும் திணிச்சோம்னாலே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வீட்டுக்காரமாவும் வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கினான்னா யூஸ்வலாக அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை போடலாம், அதுக்கப்புறம் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இதில் வேறு யாராவது இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள், வீட்டுக்காரர் போய் மாமியார்கிட்ட ஏதாவது சொல்லிட்டார்னா இப்போ சமாதானப்படுத்தப்படுறது வீட்டுக்கார அம்மா மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சேர்த்து சமாதானப்படுத்தி ஆகணும். ஸோ இது ஒரு எக்ஸ்டெண்டட் பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரும்பாலும் நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது கணவன் மனைவி பேசிக்கிட்டாலே பல இடங்களில் முடிஞ்சு போயிடும். அது இல்லாமல் நம்ம மற்ற எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறோம், இதில் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபைட்டாக கொண்டு போகிறோன்னா தான் அதை ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனைக்குள்ள விஷயமாயிடும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம என்ன சொல்கிறோம்னாலே, இளம் தம்பதியர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு பகுதி ஆட்டினாலும் வாழறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுலையும் அவங்க ரெண்டு பேரும் அன்னுன்யமாக வாழ்ந்துக்கிறதுலையும் புரிதலும் தன்னம்பிக்கையும் தான் அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு போகுது. மற்றதெல்லாம் தே கேன் ஹெல்ப். நம்ம சுற்றுமுற்றம் எல்லாம் இருக்கிற உறவினர்கள்லேருந்து டெக்னாலஜிலேருந்து எல்லாமே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் நல்லா அன்னுன்யமாக இருக்கிறதும் நம்பிக்கையை வளர்த்துக்கிறதும் ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க, அதுதான் அவங்க நீண்ட நாள் பிரச்சனை இல்லாமல் வாழறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும்.
0: இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரீல்ஸு இதெல்லாம் ஒரு ஆர்வம், அதனால் வந்து அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது, அதுக்குன்னு மெனக்கட்டு வெளியிடங்களுக்கு போயிட்டு அங்கே ரீல்ஸ் பண்ணுறது, இதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு. அது சைக்கலாஜிக்கலாக என்னென்னா, எல்லாருமே நம்ம வந்து உலகத்தில் நம்ம ஒரு புகழ் பெற்றவங்களாக இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆர்வத்தினால இது மாதிரி பண்ணுறாங்க. பார்ட்னராக இருக்கவங்களுக்கு எனக்கு அது பிடிக்கல, நீ என்ன ஏன் மாதிரிலாம் பண்ணுற, இது வந்து தேவையில்லாத கெட்ட பேராகும், என்னுடைய ரிலேட்டிவ்லாம் என்ன நினைப்பாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, இது வந்து ஒரு ஈகோ ஆகிடுது, ஒரு பிரச்சனை ஆகிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க லைஃபையே பாதிக்கிற மாதிரிலாம் வந்துடுது.
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரீல்ஸ் இந்த சோஷியல் மீடியாவோட ப்ரெஷருங்கிறத விட இது அவங்களோட ஒரு குணமாகவே இருக்கலாம். ஏன்னா இப்போ அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அதே ரீல்ஸ் தான் எல்லாருக்கும். எல்லாருமே ரீல்ஸ் அப்சஸ்டாக பண்ணுறது, எந்த நேரமும் நான் வீட்டில் உட்காந்துன்னு இதே வேலையாக பண்ணுவேங்கிறது, இதுக்காக செலவு பண்ணிட்டு வெளில போய் பண்ணுவேங்கிறதெல்லாம்
0: குறிப்பிட்ட
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலேயோ ரீல்ஸ் இந்த சோஷியல் மீடியானால தான் இந்த பிரச்சனைங்கிறத விட அது அவங்க குணத்தின் வெளிப்பாடாகவே இருக்கலாம். நம்ம பல இடங்களில் சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடியும், இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு குணநோயோ இல்லை மனநோயின் வெளிப்பாடாகவே இருக்கலாம். அது அவங்கள போய் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் குறைஞ்சாலே பதட்டம் அதிகமாகிடும், நம்மளை யாரும் கவனிக்கலையோ நினச்சாலே ஒரு வெறுமை வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெறுமையை போக்குறதுக்காகவே நான் ரீல்ஸ் போட்டுனே இருப்பேன். நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம், அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் வெறும் ரீல்ஸ் போட்டேன், அதனாலே வீட்டில் பிரச்சனை வந்து கொஞ்சம் ஷூ ஆகிடுச்சு,
0: பெரிய தவறான முடிவுகள்லாம்
1: எடுத்துட்டாங்க அப்படிங்கிறலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெட்டர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது

0: ரொம்ப நல்லது. நம்ம பல நேரம் இந்த மனநோய்கள் இல்லை மன குணநோய்கள்னாலே அவங்க ஏதோ பெரிய பிரச்சனை வந்தால் தான் பார்க்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்கள் இந்த குணநோய்களும் மனநோய்களும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது, இப்போ சின்ன பிள்ளைங்க நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பு தான் முக்கியங்கிறத விட நான் நைட்டெல்லாம் ரீல்ஸ் பார்க்குறது தான் முக்கியம், நைட்டெல்லாம் ஆன்லைன் கேம் ஆடுறது தான் முக்கியம் அப்படின்னாலே அதுவே ஒரு விதமான நோய் தான். ஸோ இதுக்கு நான் அவனை போய் அடிப்பேன் திட்டுவேன் ஹாஸ்டலில் போடுவேன் அப்படிங்கிறத விட அவனுக்கு என்ன பிரச்சனை, யூஸ்வலாக இது பதட்டத்தினாலேயோ இல்லை மன அழுத்தத்தினாலேயோ இல்லை மன சோர்வு நோயினாலேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ஏதாவது நமக்கு சொல்லி கேட்க முடியல இல்லை அவங்களாலே அதை கட்டுப்படுத்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அதுக்கு உதவியை நாடுறது நல்லது. பக்கத்தில் எந்த சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தாலும் போய் பார்த்துட்டு அதுக்கு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் அது ஒரு மனநோயின் வெளிப்பாடாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமே சரி பண்ணிக்கலாம்.
1: இப்போ சில பேரண்ட்ஸ் சார், அது குறிப்பாக வந்து அம்மாவாக இருக்கிறவங்க பொண்ணுகிட்ட வந்து சொல்லும் போது நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடு, அதெல்லாம் தாங்கிட்டுலாம் அங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அட்வைஸு, ஏன்னா என்ன தான் அட்வைஸ் பண்ணணுங்கிறதே இல்லாமல் இவங்க எதனால் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில, இதெல்லாம் கூட நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சமீப காலமாக இது மாதிரி சில இதை பார்க்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு பயத்தின் வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். இப்போது எனக்கு பரிசு வரலன்னா நான் பரிசு எழுதாமல் வந்துடுவேங்கிறது சரியான விஷயமா இருக்காது இல்லையா? நான் எதுனாலும் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு பார்க்கணும், அதை எப்படி தீர்வு காணணும்னு பார்க்கறது தான் முக்கியம். நான் அதை விட்டுட்டு ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஆனால் இப்போ சமீப காலமாக இதை பேரண்ட்ஸ் சைட்லேயும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர், ஏன்னா விட்டுட்டு வந்துருன்னா எத்தனைதுலேருந்து ஓடி வந்துட முடியும்? வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது, எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகளை சமாளிக்கிறதோ இல்லை அதுக்கு தீர்வு காண்றதோ தான் முக்கியம். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், வீட்டுக்கார் குடிக்கிறாரு, ஃபோன் பார்க்குறாரு, இது மாதிரினா இதுக்காகவே சண்டை போட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குடிங்கிறது ஒரு நோய், அது வந்து மரபியல் ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இதுக்காக சண்டை போட்டு வந்துடுறேன் இல்லை விட்டுட்டு வந்துடுறேங்கிறது அந்த நோயை சரி பண்ணிட போகிறதுங்கிறது இல்லை, அந்த குடும்பம் நல்லா இருந்துட போகுதுங்கிறதோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா கிடச்சிடுவாருங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது தான் முக்கியம். நான் போய் அதை விட்டுட்டு வந்துடுவேங்கிறத விட அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், இல்லை இப்போ அவர் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கார் எனக்கு எல்லா நேரமும் டென்ஷனாக இருக்குது சண்டை போட்டுனே இருக்காருன்னா அது ஒரு மனப்பதட்ட நோயின் வெளிப்பாடாகவுமே இருக்கலாம். அதுக்கு டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடக்கூடிய நோய் அது. ஆனால் பல நேரங்களில் அதை சண்டை போகிறதுல தான் இருக்கோமே கண்டி அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ இதுக்கு பெற்றோர்களும் பிரச்சனைகளை விட்டுட்டு ஓடி வந்துரு அப்படிங்கிறத விட இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்கனாக்கா இது ரெண்டு விதத்துலையுமே நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் பொண்ணை கட்டி கொடுத்தோம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும், தம்பதியரும் நல்லா வாழ போகிறாங்க இல்லையா? ஸோ விட்டுட்டு வர்றதை விட இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது.
1: இப்போ இன்னும் சில ஃபேமிலியில் எப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நல்லதோ கெட்டதோ நீனே பார்த்துக்க வேண்டியதுதான், இங்கே வந்து நிற்கக்கூடாது இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க.
0: தானேங்க ஐயா, நீங்கள் சொல்கிற நான் நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லைங்க ஐயா, சின்ன பிரச்சனை விட்டுட்டு வந்துடுங்கிறதும் தவறு தான், எந்த பிரச்சனையும் நீ அந்த பிரச்சனை கூட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதும் தவறு தான் இல்லையா? ஸோ இதுக்கு மாட்ரேஷன் தான் முக்கியம், அதுதான் சொல்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண்றது தான் முக்கியம். அதை நான் விட்டுட்டு ஓடி வந்துடுவோங்கிறதும் தவறு தான், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அது கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பேங்கிறதும் தவறான விஷயந்தான். ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒன்று பேசி தீர்வு காணலாம், அதுவும் முடியலன்னா அதுக்கான உதவி நாடுறதுக்கு இப்போ எனக்கு முடியலனா சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறேன், இல்லை அதுக்கு முடியலனா சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறேன். ஸோ இதுக்கு தீர்வுகள் காண்றது தான் முக்கியம். எந்த பிரச்சனைக்கும் விட்டுட்டு வந்துடுறதோ இல்லை அமைதியாக இருக்கிறதோ இது ரெண்டுமே தீர்வாகாது.
1: நிறைவான கருத்தை, மன வாழ்க்கை இன்பமாய் அமைய அப்படிங்கும்போது இளம் தம்பதியினருக்கு உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் மீடியா, இது எல்லாமே நமக்கு ஒரு விதத்தில் நல்லது பண்ணுறதா தான் இருக்குது. சில இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைச்சிடுது, சில பொருட்கள்லாம் நமக்கு ஆக்சசபிளாக இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே கப்புள் இன்ட்ராக்ஷனுக்குள்ளே வர்றதில் தவிர்க்கிறது நல்லது. ரெண்டு பேரும் ஒரு தம்பதியர்ங்கிறது மனம் விட்டு பேசுறதும் புரிதலும் நம்பிக்கையும் தான் அந்த தம்பதியினரை சந்தோஷமாக வாழ வைக்க போகுது. ஸோ இந்த உபகரணங்கள் இந்த இதெல்லாம் அதுக்கு உறுதுணையாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கம்யூனிகேஷனை குறைச்சிடுது, நான் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதையோ இல்லை வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுறதையோ குறைச்சிடுது, இல்லை எங்களுக்குள்ள அது புரிதலில் பிரச்சனைகள் வருது, எங்கள் நம்பிக்கைகளில் பிரச்சனைகள் வருதுனா பெட்டர் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். தம்பதியர் நல்லா வாழறதுக்கு திரும்பவும் சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது என்ன நடந்துச்சு

0: ரெண்டு பேரும் கருத்து பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு.
1: இளம் தம்பதியினர் மகிழ்ச்சியாய் வாழ்கிறதுக்கு பல்வேறு ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றிங்க, வணக்கம்.
2: இதுவரை மன வாழ்க்கை இன்பமாய் இருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.
0: சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷேஷ் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷேஷ் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது.

0: சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை, சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று குழந்தைகள் யோகா பண்றதுனால உள்ள நன்மைகளை பார்க்க போறோம். இன்றைய சூழ்நிலையில பள்ளி செல்லும் இள வயது குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியுடன் யோகா பயிற்சியும் நிறைய பள்ளியில சொல்லி தராங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்ததுனால பாதிக்கப்படுகின்றார்கள். குழந்தைகளுக்கு உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் கல்வி செயல்திறனை மேம்படுத்துவதற்காகவும் அதாவது அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இந்த யோகா பயிற்சியை குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. மிக சிறிய குழந்தைகளுக்கு இது தேவையில்லை. ஆனா பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு இது செய்யறதுனால அவங்களோட உடல் மன ஆரோக்கியம் மேம்படுதுங்கிறது நிறைய ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருக்கு. இப்படி உடலும் மனமும் செயல்பாடு அதிகரிக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யோக பயிற்சி செய்யறதுனால முக்கியமா என்ன யோக பயிற்சி செய்யணும்னு பார்த்தா சூரிய நமஸ்கார் பிராக்டிஸ். சூரிய நமஸ்கார்ங்கிறது சன் சல்யூட்டேஷன். இது என்னன்னா ஒரு 12 ஸ்டெப் உள்ள ஒரு யோக பயிற்சி. இதனால பிரத் பாடி குவாடினேஷன் கிடைக்குது. உடலையும் மூச்சையும் ஒருநிலைப்படுத்தி இவங்க செய்யறாங்க. ரெண்டாவது இல்ல ஒரு சில யோகாசன பயிற்சிகள் பாலாசனா பதகோணாசனா வக்கராசனா இதெல்லாம் அவங்க செய்யறப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அதோட இல்லாம ஒரு சில மூச்சு பயிற்சியும் அதாவது ஸ்லோ டீப் பிரீதிங் பண்ணா போதும். இதையெல்லாம் தொடர்ந்து குழந்தைகள் செய்து வந்தால் அவர்களோட உடல் ஆரோக்கியம் உடல் வளர்ச்சி மேம்படுது. மன அழுத்தத்தை குறைத்து மன நலத்தை முக்கியமா மேம்படுத்தப்படுது. அவருக்கு நெஞ்சு படபடப்பு ஆங்ஸைட்டி டிசார்டர் டிப்ரெஷன் மன சோர்வு இதெல்லாம் பெருமளவு குறைக்கப்படுகிறது. அதனால அவங்க சோசியல் இன்ட்ராக்ஷனும் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரோடையும் பழகிறது பேசுறது நடந்துக்கிறது பிஹேவியர் எல்லாமே ஒரு நல்ல விதத்துல இருக்கு. அதோட இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் இதனால கிடைக்குது. இந்த யோகாசனம் செய்யும் போது அவர்கள் பெரியவர்கள் இல்ல ஆசிரியர்களோட மேற்பார்வையில் செய்வது செய்வது நல்லது. ஆனா சில உடல் உபாதைகள், சில உடல் பிரச்சனைகள் இருக்கவங்க அவாய்ட் பண்ணணும். முக்கியமா அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்கு, அதாவது எபிலெப்சிக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க, இல்ல அது இருக்கு, இல்ல குடல் இறக்கம் ஹெரனியா பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த யோக பயிற்சியை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.

0: உள்ளது. யோகா ஒரு பாதுகாப்பான விஷயம்தான். குழந்தைகள் யோகா செய்யும் போது பெரியவர்கள் மேற்பார்வையில் செய்வது உத்தமம். முக்கியமா இந்த ஆசன பயிற்சி செய்யறது நல்லது. இது மாதிரி செய்யறப்போ அவங்களோட செயல் திறன், அவங்களோட உடல் உள்ள ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. எனவே குழந்தைகளுக்கு யோகா செய்ய நாம பெற்றோர்கள் அனுமதித்து அவர்களுக்கு அதற்கான வழியை செய்ய வேண்டும். இதனால் ஸ்கூல்லையும் இதை பத்தி முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனை நாமளும் வரவேற்க வேண்டும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேரம் 7:30. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்
7: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
8: அந்த காலத்தில் எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதில் கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி. அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு 4 பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் வந்து அவங்கள நிமிந்து பார்த்தார். நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த 4 பேர் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த 4 பேரும் காலையில் வந்தவங்க, இதுவரைக்கும் சாப்பிடவே இல்லை, பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் வந்து அவங்க புறப்படுறத பார்த்துட்டார். உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும்? இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த ஒரு 4 முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு, என்ன தெரியுமா? இதை இருக்கு பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டிவிடுவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு நிற்கலை, கத்தியை வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு சொல்ல முடியும், பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லோரும் நீட்டின கையை மடக்க முடியல. மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும். அதனால் மடக்காமல் அப்படியே கையோடு அந்த கையோடு அப்படியே உள்ளே போனாங்க. 4 இலை எதிரும் புதிரமாக போட்டிருக்குது. அதில் பலகாரம்லாம் வச்சுருக்குறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் கையில் வந்து சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க? கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னு.

இவங்களுக்கு எரிச்சல் இருக்காத அப்படின்னா முழங்கையே மடக்க முடியல, எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறவன் வாய்க்கும் போகலாமே, அதே மாதிரி எதிரில் இருக்கிறவன் கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தா கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன், நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய

0: கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தா கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்ல, ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம். நான் எப்பவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே,

நேரம் 7:35. ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நகருலா. நகரங்களை உலா வருவது என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ஆனால் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சுற்றுலா போக நேரம் கிடைக்கலையே, வீடு, ஆஃபீஸ், குழந்தைகள் ஸ்கூல் இப்படியே போயிட்டுருக்கிற இந்த பிஸி ஷெடியூலில் கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம நகருலா நிகழ்ச்சியில் உலா வர நகரங்களை அவற்றை பற்றிய செய்திகளை கேட்டு மனதை உற்சாகப்படுத்திக்க வேண்டியது தான். இது உங்கள் முதன்மை அலைவரிசையில் ஊர்களையும் நகரங்களையும் சுற்றி வரும் நகருலா நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் முதன்மை அலைவரிசையோடு. இன்று நாம் உலா வரப்போகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இடம், சோட்டா நாக்பூர் மேட்டுத்தில அமைந்துள்ள ஒரு அழகான தேசிய பூங்கா. இதை சுற்றி தான் வரப்போறோம். பாடலை கேட்டுட்டே காத்திருங்கள். மேலும் மனக்கண் முன் உலா வருவோம் பெட்லா நேஷனல் பார்க், அதாவது பெட்லா தேசிய பூங்காவை சுற்றி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருது இட்லி கடை, படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் லதேஹர் மாவட்டத்தில் சோட்டா நாக்பூர் மேட்டு நிலத்தில் அமைந்துள்ள தேசிய பூங்கா பற்றிய செய்திகள் தான். என்னடா நகருளால் நகரை சுற்றி வராமல் தேசிய பூங்காவை சுற்றி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தேசிய பூங்காவை பற்றிய செய்திகள் அவ்வளோ இருக்கு. இந்த பூங்காவை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்ல ஒரு நகருளா நிகழ்ச்சி கட்டாயம் வேணும் என்பதால் தான் இன்று இந்த தலைப்பை எடுத்திருக்கோம். பெட்லா தேசிய பூங்கா மொத்தம் 226 சதுர மீட்டர் அளவிற்கு பரவியிருக்கு. ஜார்க்கண்டின் லதேஹர் மற்றும் கர்வா மாவட்டங்களின் பரவியுள்ள பல்மா புலிகள் காப்பகத்தில் ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பெட்லா தேசிய பூங்கா. உலகிலேயே 1932 ஆண்டு முதல் முறையாக புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஞ்சியிலிருந்து சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் பசுமையான காடுகள், மலைகள், பள்ளத்தாக்கு மற்றும் அருவிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது இந்த பெட்லா தேசிய பூங்காவை சுற்றி ஒரு அமைதியான பழங்குடி கிராமமும் இருக்குது. பெட்லா இந்த பெயர் வர காரணம் என்ன யோசிச்சுட்டே பாடலை கேளுங்க. பாடல் முடிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஊரின் பெயர் காரணம் பற்றி. தொடர்ந்து வருகிறது தலைவன் தலைவி படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் சுப்புலட்சுமி பாடிய பாடல்.

பெட்லா தேசிய பூங்கா பல்வேறு வனவிலங்குகளை கொண்டது. இந்த பூங்கா பெட்லா அப்படிங்கிற பேர் வர காரணம் இங்குள்ள விலங்கினங்கள் தான். தேசிய தலைவர்கள் பிரபலங்கள் பெயர்கள் எல்லாம் இல்லாமல் இங்கு இருக்கும் முக்கியமான வன விலங்குகளை முதன் எழுத்துக்களை கொண்டே இந்த பெயர் வந்தது. ஆங்கில எழுத்துக்களான BETLA, அதாவது பைசன் காட்டெருமை, எலிஃபென்ட் யானை, டைகர் புலி, லெப்பர்ட் சிறுத்தை, ஆக்சிஸ் புள்ளிமான்கள் ஆகிய வனவிலங்குகளின் முதல் எழுத்துக்களானது தான் இந்த இடத்தின் பெயர். இவை தவிர இன்னும் பல வனவிலங்குகள் இருந்தாலும் அடர்ந்த காடுகள் காரணமாக அவற்றை காண்பது ரொம்ப அரிதாக இருக்கும். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். ரெட்ரோ படத்திற்காக சித் ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன் பாடியது.

வெட்லாக் முழுவதுமே உயரமான சால் மரங்கள் காணப்படுகின்றது. இவை 30 முதல் 40 மீட்டர் வரை உயரத்தில் வளரும். பல நூற்றாண்டுகள் வாழக்கூடியவை. இந்த வகையான மரங்களால் தான் வெட்லாக் காடுகள் ஆண்டுகள் பல கடந்தும் பசுமையாக இருக்கின்றது. இந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவே சுமார் 400 ஆண்டுகள் பழமையான 2 கோட்டைகள் உள்ளன. இந்த கோட்டைகள் 17ஆம் நூற்றாண்டில் சீரோ அரசர்களால் கட்டது என்றது வரலாறு சொல்கின்றது. வெட்லாவை சுற்றி பல பழங்குடி சமூகங்கள் வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓரான், முண்டா, செய்ரோ, பிர்ஹோர் போன்ற பழங்குடி மக்கள் பல தலைமுறைகளாக வாழ்வதோடு காடுகளோடு இணைந்து வாழ்கின்றனர். காட்டு மூலிகைகள், இயற்கை வளங்கள், பாரம்பரிய அறிவு போன்றவற்றை பாதுகாத்து வரும் பெரும் சமூகங்களாக இவை விளங்குகின்றன. இந்த காடுகளை சுற்றி பார்க்க ஜீப் சவாரி வனவிலங்கு காவலருடன் வழிகாட்டும் பயணமாக இருக்கும். வானிலை காரணமாக அக்டோபர் முதல் ஜூன் வரையிலேயே செல்ல முடியும். ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பாடல் கேட்கலாம். டிராகன் படத்திற்காக சித் ஸ்ரீராம், சஞ்சனா கலாஞ்சி பாடிய பாடல்.

நேரம் 7:55. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒர்க் அசிஸ்டன்ஸ் 8, ட்ரேட்மேன் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம் 35 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தொகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, பிடெக் என காலியிடங்களுக்கு ஏற்ப நிறங்கள் மாறுபடும். வயது 4/7/2026 18 முதல் 33 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரி tifr.res.in. விண்ணப்பங்கள் கடைசி நாள் July 4 ஆகும். மத்திய அரசின் மரபு அணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்தின் காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் பிரிவில் மொத்தம் 15 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, வயது வரம்பு 4/7/2026 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ட்ரேட் தேர்வு. விண்ணப்பிக்க கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. ஆன்லைனில் விண்ணப்பிக்க igib.res.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் July 4 ஆகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நகருலா நிகழ்ச்சியில் நம்ம பெத்லா பூங்காவை சுற்றி வந்துட்டுருக்கோம் இல்லையா. நிறைவாக பெத்லா தேசிய பூங்கா என்பது ஒரு வனப்பகுதி மட்டுமல்ல, அது இயற்கை வரலாறு, பழங்குடி கலாச்சாரம், வனவிலங்கு பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கும் உயிர்ப்பு மிக்க உலகம். இந்த காட்டை பாதுகாப்பது என்பது மரங்களை மட்டும் பாதுகாப்பது அல்ல, ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் எதிர்காலத்தையும் மனிதனின் இயற்கை மரபையும் பாதுகாப்பதே ஆகும். நிகழ்ச்சி நிறைவு செய்ய லப்பர் பந்து படத்திற்காக பிரதீப் குமார், ஷிவாங்கி பாடிய பாடல்.

இதுவரை உலா வந்தது நகருலா நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சோட்டா நாக்பூர் மேட்டுத்திலத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான தேசிய பூங்காவை தான் சுற்றி வந்தோம். அதாவது பெத்லா நேஷ்னல் பார்க், அதை சுற்றி தான் வந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மேலும் ஒரு சிறந்த நகரத்தை எடுத்து அதை சுற்றி வருவோம். அதுவரை வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் ஆந்திர பிரதேசத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று விஜயநகரத்தில் மத்திய பழங்குடி பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். 3 நாள் செஷல்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் திரும்பிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இப்பயணத்தினால் 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் முக்கிய பலன்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 50 ஆண்டுகளில் புதுமையாக்கம் மற்றும் வளங்குன்றா வளர்ச்சி அடிப்படையில் இருதரப்பு உறவுகள் அமையும் என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் 2 நாள் மாஹே பயணத்தின் முதல் நாளான நேற்று மாஹியில் அரசு மருத்துவமனை கட்டிடம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முக்கிய திட்டங்களின் அமலாக்க நிலவரங்கள் குறித்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். மாஹியில் ஆஷா பணியாளர்கள் மற்றும் தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து ஊதிய உயர்வு முடிவிற்கு நன்றி தெரிவித்து கொண்டனர். முன்னாள் மிசோரம் ஆளுநரும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் எம்எம் லெகேரா மறைவு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி துயரம் வெளியிட்டுள்ளார். 2004 சுனாமி தாக்குதலின் போது புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் தாமதமின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் லெகேரா ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்றும் அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மத்திய மாநில அரசுடன் இணைந்து எக்ஸ்எச் என்னும் புதிய முன்முயற்சியை தொடக்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நேற்று இரவு நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது தகவல் தளம். நாம் வாழும் இந்த அழகான பூமியைச் சுற்றி எண்ணற்ற அதிசயங்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ் விரிந்திருக்கிறது. பகலில் சூரியனும் இரவில் நட்சத்திரங்களையும் ரசிக்கும் நமக்கு அவற்றுக்கு இடையில் அமைதியாக பயணம் செய்யும் பாறை உலகங்களை பற்றி எவ்வளவு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல் 100,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மணிக்கு 1,000,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்தால் என்னவாகும்? திரைப்படங்களில் நாம் பார்க்கும் காட்சிகள் உண்மையில் சாத்தியமா? விஞ்ஞானிகள் பகலும் இரவும் விண்வெளியை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள், இது ஏன்? இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் ஒரு முக்கியமான நாள்தான் இன்று June 30, சர்வதேச சிறு கோள் நாள். நம் கற்பனையை விண்வெளி நோக்கி பறக்கவிட்டு கோடிக்கணக்கான ஆண்டுகளில் சூரியனை சுற்றி வரும் அந்த அற்புதமான சிறு கோள்களின் உலகத்திற்கு பயணம் செய்வோமா நேயர்களே? இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சிறு கோள்கள் உலகத்திற்குள் நாம் பயணம் செய்ய இருக்கிறோம். சீட் பெல்டே அணியுங்கள், புறப்பட தயாராகுங்கள். பாடலை கேட்டுக்கொண்டே, பாடல் வருகிறது பேட்டா படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் பாடியது.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சிறுகோள் என்றால் என்ன? அதில் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிறுகோள் அல்லது ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்பது சூரியனை சுற்றி வரும் பாறை, உலோகம் அல்லது இரண்டின் கலவையான சிறு வான்பொருளாகும். இந்த கோள்கள் போல சூரியனை சுற்றினாலும் உருண்டையான வடிவத்தில் இருக்காது. பெரும்பாலானவை ஒழுங்கற்ற வடிவத்திலேயே காணப்படுகின்றன. சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பம் உருவான பொழுது ஒன்று சேர்ந்து கோளாக மாறாமல் எஞ்சிய பாறை மற்றும் உலோகத் துண்டுகளே இந்த சிறு கோள்கள் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஆனால் இவை சூரிய குடும்பத்தின் புதை வடிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றது. தொடர்ந்து கேட்கலாம் வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக தனுஷ் பாடிய பாடல்.
5: Watch out, I'm a baby. It's Raghuvara back again.

நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கு சிறுகோள், சர்வதேச சிறுகோள் நாள் பற்றிய தகவல்களை தான் தெரிஞ்சிட்ருக்கோம். பெரும்பாலான சிறுகோள்கள் செவ்வாய் அதாவது மார்ஸ் மற்றும் வியாழன் அதாவது ஜூபிட்டர் கோள்களுக்கு இடையில் அமைந்துள்ள சிறுகோள் வளையத்தில் தான் சுற்றிட்டுருக்கு. சில சிறுகோள்கள் பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகிலும் வருகின்றன. இவை பூமிக்கு அருகில் உள்ள சிறுகோள்கள் அதாவது நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவை பூமியை மோதுமா, மோதியிருக்கின்றதா, நமது பூமி பாதுகாப்பாக இருக்கின்றதா என்ற மேலும் பல தகவல்கள் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மையில் விரிசியில் தகவல் தளம்.

0: Vacation drive begins in Delhi today, leads the Times of India. The statesman, quoting Prime Minister Narendra Modi, says Indian diaspora living bridge between India, Seychelles. Bengal passes preventive detention legal curbs bill, notes the Hindu. Prime Minister to skip Khamenei's state funeral, leads the Asian Age. And finally, Delhi mandates all two new wheelers to be electric from 2028 to fight pollution, reports the Indian Express. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Pramod. And now, before we end the bulletin, the headlines once again. Centre to withdraw temporary restrictions on sale and distribution of petrol and diesel from the 1st of July. West Bengal government to implement uniform civil code in the state, says Chief Minister Shubhendu Adhikari. Information and Broadcasting Minister announces major decisions to boost Indian film industry. Delhi government clears electric vehicles policy, cars under 30 lakh rupees to be exempted from road tax and registration fees. India strongly condemns Pakistan airstrikes in residential areas of Afghanistan that killed 36 civilians and injured 163 others. US and Iran to hold talks in Qatar's capital Doha today to resolve the dispute over Strait of Hormuz. And in football, Brazil enter round of 16. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Puducherry, Neram Etumani, Muppadinamadam. Neerhul Ketukondar Padamudan Mayalivarisai Tahaval Talam Nigarchi. Neerkle, Angil Seidhigalukku Munnadiye, Sirukol. என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது சூரியனை சுற்றி வரும் பாறை அல்லது உலோகப் பொருட்களே இவை அப்படின்னு பார்த்தோம். பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கிடையே சுற்றி வருகின்றது. சில சிறு கோள்கள் பூமிக்கு அருகில் கூட இருக்கின்றது என்பதை பற்றி கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் சிறு கோள்கள் நாள் பற்றிய புதிய தகவல்களை. நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ், பூமிக்கு அருகே உள்ள சிறு கோள்கள் பூமியை தாக்குமா, தாக்கி இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியை தாக்கலாம், தாக்கியும் இருக்கின்றது. இது ஒரு பெரிய தகவல். இதை பற்றி மேலும் விவரமாக கேட்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் 30 அன்று துங்குஸ்கா இவெண்ட் எனப்படும் மிகப்பெரிய விண்கல் வெடிப்பு ரஷ்யா சைபீரியாவில் நிகழ்ந்தது. சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள 8 கோடிக்கும் அதிகமான மரங்கள் சாய்ந்தன. மனித உயிரிழப்பு அப்படின்னு பெரிதாக ஏற்படவில்லை என்றாலும் இது பூமியில் பதிவான மிகப்பெரிய சிறுகோள் தாக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. இதனாலேயே பிரெயின் மே, ரஸ்டி ஸ்விவார்ட் மற்றும் டானிகா ரெமி உள்ளிட்ட விண்வெளி ஆர்வலர்கள் 2014 தொடங்கப்பட்டு 2016 வரை ஐநா பொதுசபையில் உலகளாவிய தினமாக அங்கீகரிக்கப்பட்டு ஜூன் 30 தேதி சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதுதாக இன்றைய தினத்தின் வரலாறு. பாடலுக்கு பின் மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். காப்பான் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

சிறுகோள் தினம் அனுசரிக்கப்படுவதன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை தாக்கும் அபாயம் உள்ள விண்கற்களை கண்டறிதல் மற்றும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது பிளானிட்டரி டிஃபென்ஸ் குறித்த விழிப்புணர்வை அறிவியல் சமூகம் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்படுத்துதலே ஆகும். இதனால் சிறுகோள் பற்றிய அறிவியல் விழிப்புணர்வு அதிகரித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வானியல் ஆர்வத்தை வளர்த்து பூமியை பாதுகாக்கும் விண்வெளி கண்காணிப்பு திட்டங்களை ஊக்கப்படுத்தலாம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல் டிக் டிக் டிக் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, யோகி, சுனிதா சாரதி பாடியது.

தற்போது 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறுகோள்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் ஆயிரக்கணக்கானவை பூமிக்கு அருகில் வரும் பாதைகளில் பயணிக்கின்றது. ஆனால் அவற்றில் சில மட்டுமே நீண்ட கால கண்காணிப்பில் உள்ளன. அபாயப் பொருட்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறு விண்கற்கள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும்பொழுது எரிந்து எரி நட்சத்திரம் போல் தோன்றிவிடும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பின். தொடர்ந்து கேட்கலாம் அயலான் படத்திற்காக ஹர்தே கௌதம் நரேஷ் ஐயர் பாடிய பாடல்.

உலகின் பல விண்வெளி அமைப்புகள் பூமிக்கு அருகில் இருக்கும் சிறு கோள்கள் பயணத்தை தொடர்ந்து கண்காணித்தே வருகின்றது என்று கேட்டோம் இல்லையா. இதன் விளைவாக டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் மிஷன், அதாவது டார்ட் என்ற திட்டம், 2022 டீமார்ஃபர்ஸ் என்ற சிறு கோளின் நிலவு மீது ஒரு ஆய்வை தொடங்கியது. இந்த ஆய்வு என்ன பண்ணித்து அப்படிங்கிறத பாடலுக்கு பின் கேட்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் எதிர்நீச்சல் படத்திலிருந்தோ அனிருத் பாடிய பாடல்.

டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் மிஷன் அப்படிங்கிற திட்டம் பற்றி கேட்டோம் இல்லையா? இந்த டார்ட் என்ற விண்கலத்தை மணிக்கு சுமார் 22,500 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சின்ன கல் மீது மோத செய்தது. இந்த மோதலால் விண்கலனின் வேகம் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுப்பாதை துல்லியமாக மாற்றப்பட்டது. விண்கற்கள் பூமியில் பாதுகாக்கும் தொழில்நுட்பம் விண்கற்களிலிருந்து பூமியை பாதுகாக்கும் தொழில்நுட்பம் சாத்தியம் என்பதை இதன் மூலம் நாசா நிரூபித்தது. ஆக பூமியை விண்கற்களிலிருந்து தாக்குதலிலிருந்து நாம் காப்பாற்றி கொள்ளலாம். எனவே பயமில்லை தானே நேயர்களே, இனி தைரியமாக சீட் பெல்ட்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடலை கேட்டுக்கொண்டே தனி ஒருவன் படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா குழுவினருடன் பாடியது.

0: கேட்டு பதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அடித்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
1: நிகழ்ச்சி நேர்த்திக்கு வந்துட்டோம். நிறைவாக, சிறுகோள்கள் வெறும் விண்வெளி பாறைகள் மட்டுமல்ல, அவை நமது சூரிய குடும்பத்தின் பிறப்பு கதையை தங்களுக்குள் பாதுகாத்து வைத்திருக்கும் இயற்கையின் கால பெட்டிகளாகும். அவற்றை பற்றிய ஆய்வு விண்வெளியின் கடந்த காலத்தையும் பூமியின் எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது என்ற இந்த சிறிய தகவலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இது ஒரு பாடல்.

ஒலித்தது வேட்டையின் படத்திற்காக தீப்தி சுரேஷ் யுகேந்திரன் மலேசிய வாசுதேவன் அனிருத் பாடிய பாடல். இந்த பாடல் வந்து தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் கிரிஜா ரமணா. கம்பீர நாட்டை ராகத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி ஆதித்தாளம்.

நேரம் 9:28:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து லம்போதரம் அவலம்பை, காம்போதி ராகம், ரூபகதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கிருத்திக்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: பெயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்திய திரைப்படத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இரண்டு முக்கிய முடிவுகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

0: வினி வைஷ்ணவ் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்திய திரைப்படத்துறைக்கு முன்னால் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்களை ஆராய்வதற்காக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆய்வுக் குழுவும் அமைக்கப்பட்டு விதிமுறைகளை ஏற்று செயல்படுத்துமாறு கோரி அனைத்து மாநில அரசுகளுக்கும் அவை அனுப்பப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான மசோதாவின் வரைவு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்த பின் மாநில அரசு இச்சட்டத்தை வடிவமைக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்றும், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோர்களுக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மேல் விசையில் நேயர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூலாம்பட்டி, தங்கவேல், நாச்சியார்பேட்டை, அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ் இவர்கள் விருப்பமாக ஜீன்ஸ் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடிய பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சென்னை சிவராம் நாகராஜன் இவர் விருப்பமாக மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 10:14:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் கோவூர் சூரியமூர்த்தி, இவர் விருப்பமாக நிழல் நிஜமாகிறது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வினைத்திட்பம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. நேயர்களே, நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள உங்கள் கருத்துக்களை பகிர அழையுங்கள். 2275240 மற்றும் 2275250 என்ற எண்களை. வெளியூர் நேயர்களாகவும் மற்றும் கைபேசி மூலம் அழைப்பவர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தலைப்பு வினைத்திட்பம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் சிவகுமார் கிருஷ்ணன் இவர் விருப்பமாக சிவா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

நேரம் 10:24 நொடியாயிற்றுக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலுவலிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நேர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள ஆகாசவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு இவர் விருப்பமாக விடுதலை படத்திற்காக இளையராஜா அனன்யா பட் பாடிய பாடல்.

0: ஓடி நான் வரேன். கோ சித்தன் இல்லை, நான் போறேன்.
1: திருப்பி திரும்பி வர,
2: நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: மொத மாசம் சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத. எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: எந்த வீடு?
1: ஆ சொல்றேன். வந்தா
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊர்க்காரர்?

நேரம் 10:30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் திருவண்ணாமலை நாடு ஆனைமங்கலம் கவிஞர் கீதாமதி இவர விருப்பமாக கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

கேட்டால் இணைக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம், இவர் விருப்பமாக குடியிருந்த கோவில் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்கலாம். காட்டூர் சிவகுமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விருப்பமாக பிரியா படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி பாடியது.

தொடர்ந்து கேட்கலாம். சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மணிவித், ரமேஷ் மற்றும் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இவர்கள் அன்பு விருப்பமாக அபூர்வ ராகங்கள் படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் பாடிய பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் விருப்பமாக சுமதி என் சுந்தரி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வசந்தா பாடிய பாடல்.

55 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய நேயர்கள் ராமகிருஷ்ணன், கொழுமழுங்கொண்டான், சரஸ்வதி பத்மநாபன், சுரேஷ், பொன்னிமேடு, வண்ணிகணேசன், அநிலம் நாராயணன், வேதாரண்யமட்டம், ராஜதுரை, இவர்கள் அனைவரும் தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்திருக்காங்க. நேரமின்மை காரணமாக அனைவருக்காகவும் கொம்பேரி மூக்கன் இப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடிய பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டு ரசியுங்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கம் 7 பேருக்கும், பரம் விசிஷ் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம் யூத் சேவா பதக்கம் 12 பேர்

0: பேருக்கும் அதி விசிஷ்ட சேவா பதக்கம் 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் பேசிய அவர், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சியில் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி அணிக்கு ரொக்கம் மற்றும் கோப்பைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு மோகன்தாஸ், முன்னாள் வாரியத் தலைவர் திரு பாலமுருகன் ஆகியோர் வழங்கினர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அடுத்த மாதம் 29 என்றும், முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சீன இராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்றும், எந்த அடிப்படையுமின்றி இந்த தகவல் பரப்பப்பட்டுள்ளதாகவும் இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு வினைத்திட்பம். வினைத்திட்பம் அப்படின்னா முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம். திட்பம் அப்படின்னா உறுதினு அர்த்தங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு நாம் முடிவெடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதில் உறுதியாகவும் இருக்கணும்னு சொல்கிறது தாங்க இன்றைய தலைப்பின் பொருள். எடுத்த செயலை எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் மனம் தளராமல் உறுதியுடன் நிறைவேற்றும் பண்பே வினைத்திட்பம்.

0: இதனுடைய அர்த்தம் என்ன மேம்?
1: நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முடிவெடுத்தாலும் அது யார் வேணாலும் இப்போ ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சோன்னா முடிவெடுத்துடலாம். அதுல உறுதியா இருக்கணும் இல்லைங்களா?
0: அதுதான் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஆனா எடுத்த பிறகு 1 தடவும் யோசிக்க கூடாது. எடுக்கக்கூடிய முடிவு திட்பமான ஒரு முடிவாக இருக்கணும் அப்படின்னு பாக்க. அது ரொம்ப 100க்கு 100 உண்மை மேம் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: ஆமா, எடுத்த காரியங்கள் யாவும் கை கூடணும் அப்படின்னா சின்னமான ஒரு முடிவாக இருக்கணும் மேம். சொல்லுவாங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவனுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதை எடுக்கிறதுனால யாருக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பாடுகள் வரும், அப்படியே எதிர்ப்பாடுகள் வந்து அதை எப்படி களைந்தெறியணும், அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திட்பமான முடிவில் இருந்து மாறாமல் அதை கண்டினியூ பண்ணுவது எப்படி, இது எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும் மேம். இப்போ வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றவர்களினுடைய பாதையை அலசி ஆராய்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சிறப்பான பின்னமான முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் படித்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க, எனக்கு என்ன சாதகம் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன், ஒரு 360 டிகிரியில யோசிச்சு எந்த ஒரு விஷயத்த நான் சிறப்பா எடுக்கிறேனோ அது எல்லாருக்குமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு தின்னமான முடிவாக இருக்கும், அப்படி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முடிவாகவும் இருக்கும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: ஆமா, இப்போ இளையோர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தங்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அது சிறியவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் பாருங்க, எல்லாமே கரெக்டா எடுப்பாங்க. இப்போ எடுக்கக்கூடிய அந்த தின்னமான முடிவுல இருந்து பின் வாங்குவதற்கான ஒரு காரணங்கள் அப்படிங்கறது இருக்கும் மேம். பொதுவா அந்த முடிவு அப்படிங்கறது சில சமயம் நான் தப்பா எடுத்துட்டேன்னு எடுத்த பிறகு சிலருக்கு தெரியும், அதன் பிறகு பின்வாங்கி அவங்க வந்து அந்த முடிவு அப்படிங்கறது எடுப்பாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, சிலருக்கு பாதகமான விஷயமாக இருக்கு அப்படின்ட்டுன்னு அந்த முடிவு எடுத்த பிறகு தெரியும், அப்ப பின் வாங்குவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனா அதற்கு முன்பாக எடுக்கக்கூடிய அந்த தின்னமான முடிவுல நம்ம கரெக்டான அதை சாதிக்கணும். புதிய இப்ப தனி அடையாளத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா வினை திட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்தால் மாத்திரம்தான் நிச்சயம் முடியும் மேம். அதனாலதான் பெரியவங்க எப்பொழுதுமே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு கணம் யோசிச்சு முடிவெடுப்பா, ஆனா முடிவு எடுத்துட்டேன்னா அதுல இருந்து
1: மாறக்கூடாது, பின்வாங்க கூடாது.
0: பின் வாங்காம இருப்பா. ஆனா இன்றைய காலகட்டத்துல யாரும் அது பண்றாங்க, நிறைய பேர் அவசரப்பட்டு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டு கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. கேட்டா அதன் பிறகு ஏதாவது பிளஸ் மைனஸ் வந்ததுன்னா அதுக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய அந்த முடிவுகளை கூட மாத்திக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி செய்வது அப்படிங்கிறது இன்னும் சிறந்தது மேம். ஏன்னா அதுக்கு கால தெரியும் ஆகாது, அதே மாதிரி நம்ம கரெக்டா போனோம் அப்படின்னா அடுத்தடுத்த நகர்வுகள் கரெக்டா இருக்கும். அதனாலதான் அந்த முடிவு எடுப்பதற்கு முன்னாக, தின்னமான முடிவு எடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துட்டு யோசிச்சுட்டு முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு நம்ம காரியங்கள் செய்யணும் மேம்.
1: நன்றி சார்,
0: அருமையான கழிப்பு. நன்றி மேம்,
1: உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம் கூறுவது எங்கிருந்து சார்?
2: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: நீங்க கொடுத்திருக்கிற தலைப்புல வந்து பல கோணங்கள்ல சிந்திக்கிற போது ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும்.
1: கண்டிப்பா.
2: அது நம்ம எந்தெந்த வகையிலன்னு சொல்லி யோசிக்கிற நேரங்கள்ல அதுல இருந்து நிறைய செய்திகளும் கொடுக்கும். படிக்கிற காலத்துல 11வது படிக்கிற போது படிப்புல கொஞ்சம் நான் விழிப்புணர்வா இல்லாம அலட்சியமா
1: இருந்துட்டேன்.
2: அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு வரலாற்று ஆசிரியரா போய் இன்னைக்கு ஓய்வூதியம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு பல மாணவி மாணவர்களை உருவாக்கி இருப்பேன். அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு எனக்கு சரியான வழிகாட்டக்கூடிய ஆற்றல் அப்படிங்கறது இல்லாது போனதுனால என்னால அந்த செயலை சரியா செய்ய முடியாம போச்சு. ஆனா ஒரு கதவு மூடி இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தையல்காரனா என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு தையல்காரனா வர நேரங்கள்ல ஒரு சிலர் இவர் என்ன பேர் இது சாதிச்சிட போறாரு, இவர் என்ன பண்ணிட போறாரு இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லி நேரடியாகவும் மறைமுகமாகவும்

0: என்னை கேலி பேசினாங்க. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்காம என்னாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு
1: உறுதியா இருந்தீங்க.
0: மிக சரியான கோணத்துல பயணிச்சதுனால உங்க தலைப்புக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பை உருவாக்கி வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ முடிஞ்சது. இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒழுகிற வீட்டுல ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு பிறகு இல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறோம், அதுக்கு பிறகு வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்வியல் ஆதாரத்தை கொண்டுகிட்டு போறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேரத்தில விழிப்புணர்வு இல்லாம அலட்சியமா இருக்கிற நாம இனி இந்த மாதிரி விழிப்புணர்வோட இருந்தா மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி வந்துடுறதுனால்தான் நாம் அடுத்த இலக்கு வச்சு நம்மளால பயணிக்க முடியுது. எடுத்த சபதம் முடிப்பேன் தள்ளங்காதேன்னு ஒரு பாடல் இருக்கு, தமிழ் திரைப்பட பாடல். ஒரு செயலை செய்யணும் சொல்லி, ஒரு விஷயத்தை செய்யணும் சொல்லி சொன்னாக்க நான் முன்னமே நான் யோசித்தேன் இது என்னால செய்ய முடியுமா அப்படி சொல்லி. அது மாதிரி இருக்க நேரத்துல அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காம நிதானித்து ஒரு முடிவு எடுப்பேன். அந்த நிதானித்து எடுக்கிற முடிவு வந்து மிக சரியான கோணத்துல அமையும். இந்த மாதிரி சரியான கோணத்துல அமைக்கிற போது அது ஒரு சிலருக்கு நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளா கூட அமைவது உண்டு. அதனால நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது உண்டு. ஆனா இதுல தோல்வின்னு சொல்லி சில நேரங்கள்ல வர நேரங்கள்ல இந்த தோல்வியை நான் என்ன காரணத்தினாலும் சந்திச்சிருக்கிறேன், இதுக்கான அடிப்படை புள்ளி எங்க இருக்குது, இத வெற்றியா மாற்றத்துக்கான வழித்தடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தேடுவேன். அந்த தேடலுங்கிற பயணம் எங்கிட்ட இருக்கிறதுனால இந்த தோல்விகளை மிக சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அடுத்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பயணம் தான் வந்து என்ன வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு.
1: நன்றிங்க சார்.
0: இரண்டு திருமணங்கள்ல எந்த எதிர்பார்ப்பு இல்லாம முடிச்சு கொடுத்துருக்கேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வியல் ஆதாரத்தை பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய மகன் வந்து சென்னையில இருக்கிறாரு, அவரு என்ன போலவே மிக விழிப்புணர்வாளரா தன்னை மாத்திட்டு இருக்கிறாரு. செயல்களை மிக சரியான கோணத்துல காய் நகர்த்தி சரியான கோணத்துல கொண்டுட்டு போறாரு. இது நாங்க முன்னதமா இருந்து குழந்தைகளை வழி நடத்தின ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அந்த வழி நடத்தினதுனால்தான் அவங்களும் நல்ல இடத்துக்கு வர முடிஞ்சிருக்கு. எங்க மகள் கூட இப்ப நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழறாங்கன்னா அது கூட நாங்க கொடுத்த ஒரு ஒரு புள்ளி தான். நாங்க புள்ளி வச்சிருக்கோம், கோலம் போட்டிருக்காங்க.
1: நன்றிங்க சார்.
0: நாங்க கோடு போட்டிருக்காங்க, சாலை போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துல ஒரு விஷயத்துல அனுபவம் தான் நமக்கு படிப்பினைய சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். ஆமா
1: சொல்லுங்க சார்.
0: இது போன்ற தலைப்புகள் இன்னமும் நிறைய இருக்கு. இது போன்ற தலைப்புகளை கொடுத்தீங்கன்னா நிறைய கருத்துக்களும் நம்ம வானொலியை சென்று அடையும். நாங்களும் கேட்டு அதுல இருந்து நல்ல ஒரு விழிப்புணர்வுகளை மாத்திக்க முடியும். இன்னமும் இன்னமும் நிறைய தலைப்புகளை நாங்க எதிர்பார்த்து இந்த வானொலியை காட்டு.
1: நிச்சயமா சார். தங்களுடைய
0: தலைப்புகள் வந்து சென்னை வானொலியில, விவிதி பாரதியில, திருச்சி வானொலியில் கூட ஒரு நேரத்துல கொடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி தலைப்புகள் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். மற்ற நேரங்கள் என்ன சொல்றாங்க நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம்.
1: நிச்சயமா கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். ஒரு சிறிய விதை அப்படிங்கிறது தினமும் வளர அப்படின்னு நினைக்கணும்னு வச்சிங்களேன், அந்த உறுதியால் தான் அது பெரிய மரமாகவே மாறுதுங்க. அதுபோல தான் மனிதன் தான் எடுக்கும் முயற்சியில் உறுதியாக இருந்தால் அது மிகப்பெரிய சாதனையாக மாறும். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கள் சார்.
2: அது சின்ன பிள்ளை எட்டு பயிர் வீடு வந்து சார், அந்த அதனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் சொல்லக்கூடிய கேட்டீங்கன்னா ஆண்டு அனுபவிச்சு எல்லாமே ஒரு அனுபவ நிலையில உள்ளது. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா பெரியவர் சொல்லை கேட்க வேண்டும், அவர் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த நன்றிமா.
1: நன்றிங்க சார். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா வினை திட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் வேணாலும் இந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது சுலபங்க. நம்ம எடுத்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது இல்லைங்களா?

உறுதி தாங்க திட்பம்னு சொல்கிறாங்கங்க. ஒரு செயலை தொடங்கிறது இதை தாங்க சொல்கிறோம், யாராலையும் முடியுங்க, ஆனால் அதை இறுதி வரை உறுதியோடு செய்து முடிப்பது வினை திட்பம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் புத்தாண்டு அன்னைக்கு எத்தனை தீர்மானங்களை எடுக்கிறோம், தினமும் உடற்பயிற்சி செய்வேன், புத்தகம் படிப்பேன், கோபத்தை குறைப்பேன் என்று பல முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த முடிவுகள் எங்கோ காணாமல் போயிடுதுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க, தொடங்கும் ஆர்வம் இருந்தது ஆனால் தொடரும் உறுதி இல்லை. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களோடு. இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு வினைத்திட்பம்.

0: இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு வினைத்திற்பம். வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: வினைத்திற்பம், வினைத்திற்பம் சொல்வன யாவருக்கும் எளிய அறியவமா சொல்லிய வண்ணம் செயல் இல்லையா? நம்ம சொல்றது வேணா எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லலாம், புத்திமதியை சொல்லலாம், ஆலோசனைகளை சொல்லலாம். ஆனா அதுபடி நம்ம செயல்படுறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிறேங்கம்மா. அதுதான் எண்ணிய எண்ணியாங்க எண்ணிய எதுபோக திண்ணியராக பெரியன்னு சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு. அந்த எண்ணங்களை வந்து சரியான முறையில வடிவமைச்சு நம்ம செயல் பாட்டுல கொண்டு வந்துட்டு பிறருக்கு நம்ம எடுத்துரைக்கும் போது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இதா மாறுது, செயல்களா மாறுது இல்லையா? அதே மாதிரி நம்ம செயல்களை வந்து ஒரு ஒழுக்கமான கட்டுக்கோப்பான முறையில நடத்தணுங்கம்மா வினைத்திற்பத்தை. ஏன்னா நம்ம ஏன்னா தானே வாழ்ந்துகிட்டு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு சுய ஒழுக்க கட்டுப்பாட்டை இல்லாம மீறி நம்ம நடந்துகிட்டு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லும் போது அது வந்து நம்மள இகழ்ச்சியா பார்க்க வைக்கும் இல்லையா எல்லாத்தையும். அதனால நம்ம செயல்பாடுகளை சரியான முறையில இருக்கணும். நம்ம எண்ணங்களை வந்து எப்பவுமே உயர்வான எண்ணங்களா மாத்திக்கணும். எண்ணங்கள் உயர்வாயனா வாழ்க்கை வந்து சிறப்பாகும் இல்லையா? அப்ப இந்த வினை திருப்பத்துக்கு வந்து முக்கியமானது எண்ணங்கள் தான். எண்ணங்கள் போது நம்ம வந்து எண்ணங்களை வந்து என்ன செய்யறோம், சிதற விடுறோம் சில நேரங்கள்ல. அதாவது ஒரே ஒன்றுபடுத்தி செயல்படுத்துறது இல்லை எந்த என்னைக்குமே. அதை ஒருமையான முறையில செயல்படுத்தி எல்லாத்தையுமே சரியான முறையில வடிவமைச்சு நம்ம குழந்தைகளும் சரி குடும்பத்தையும் சரி கொடுத்து செல்லும் போதும் இல்ல தொழிலையே நம்ம இருக்கும் போதே அந்த நேர்மையை அதுல கடைபிடிக்கணும். அந்த தொழில இருக்கிறவங்கெல்லாம் லஞ்சமோ ஊழலோ இல்லாத ஒரு தொழிலை நம்ம வடிவமைக்கும் போது நம்ம வினை திருப்பங்கள் வந்து நம்ம செயலாக்கப்படுது. அதன் மூலமா நம்ம வந்து ஒரு மதிப்பான மனிதரா மாறுறோம். இந்த உலகத்துல மதிப்பான மனிதராகவும் இருக்கணும், நேரத்தையும் சரியான முறையில செலவிடணும், நேரத்தை வேளாண்மையை பயன்படுத்தி வாழ்க்கையும் நெறிமுறையோட கொண்டு சேர்ந்து சுய ஒழுக்க கட்டுப்பாட்டுல ஐமுடன்களை அடக்கி செயல்படுத்தும் போது வினை திருப்பங்கள் வந்து நம்மளுக்கு நல்ல செயலாற்றத்தை கொடுக்குங்கிறது என்னோட கருத்துங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி.
0: தோழி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வினைத்திற்பம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய திருக்குறள் பார்த்தீங்கன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியாம் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியனவாம், சொல்லிய வண்ணம் செய்து முடித்தல் அறியனவாம். அது மாதிரி தாங்க ஒரு செயலை செய்கிறதோடு நம்ம

0: நினைக்கிறதோடு நிறுத்திக்காமல் அதில் உறுதியாகவும் இருக்கணுங்கிறது தாங்க இன்றைய வினைத்திட்பம் அப்படிங்கிற டாப்பிக்கோட பொருள். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: நிறைய
0: கருத்துக்களை முன்வைக்கணும்.
1: கண்டிப்பா
0: சார், சொல்லுங்க.
1: அந்த தலைப்புல ஒரு அர்த்தம் இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட சிந்தனை இருக்கு. எனக்கும் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஒரே சிந்தனையாக இருக்கவே முடியாது. மனம் ஒரு குரங்குன்னு வாங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த ஞானங்கள் உண்டு. ஒரு விஷயத்துக்கு வருமா, தேனீக்கள் பாருங்க, ஒன்று கூடி அது வந்து தேனை சமைக்கிறதுக்காக பல மைல்கள் கடந்து அந்த பூலேருந்து தேன் சமைக்கிறாங்க, சமைக்குதுமா உண்டா இல்லையா? ஹலோ,
0: சொல்லுங்க சார்.
1: அதே மாதிரி சிட்டுக்குருவி அந்த கூடு கட்டும் போது அதனுடைய தன்மையை பாருங்க. இப்ப நான் எதுக்கு இதை குறிப்பிடுறேன்னா, நம்முடைய குறிக்கோள் வந்து கால் கிணறு அரை கிணறு தாண்டக்கூடாதுமா, முழு கிணறு தாண்டணும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். ஒரு விஷயத்துல பதிவு பண்ணிட்டேன்னா, குடும்ப வாழ்க்கை இப்படிதான் போகணும், கணவன் மனைவி குழந்தைகள் இப்படித்தான் நடக்கணும் என்ற ஒரு வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறையை நம்ம கடைபிடிச்சாதான் வாழ்க்கையில அந்த தன்னம்பிக்கை பிறக்கும்மா. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சின்னு சிந்தனை மாறுபடக்கூடாது. சரி, அப்படி போவோமா, இப்படி போவோமா, இப்படி போவோமா, அப்படி போவோமா, அப்படின்னும் போது நிலைத்தது மாறும்போது அந்த மனிதனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே சிந்தனையோட இந்த ஆறு அறிவோட பகுத்தறிவு சேர்த்து நம்ம அதை வந்து மேற்கோள் காட்டி செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் நேர்கோடா இருக்கும். அந்த நேர்கோட்டில்தான் பயணிக்கணும். ஒரு கல்லூரிக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணுமா, ஆரம்பத்திலே அந்த கல்லூரிக்கு உண்டான நம்ம சிந்தனைகளை வளர்த்துக்கணும். அதுக்கு மேல கல்லூரிக்கு மேல போகணும்னா அதுக்குன்னு சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். அதற்கு பல புத்தகங்களை ஆராய வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் நம்முடைய நேர்கோட்டில் பயணிக்க முடியுமா. நன்றிமா சரஸ்வதி.
0: நன்றிங்க சார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். அதாவது பார்த்தீங்கன்னா, எண்ணியவர் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடையலாம். ஆமாங்க, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு வினைத்திட்பம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இன்றைய நேய நேரத்தின் தலைப்பு வினைத்திட்பம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அன்றாட வாழ்க்கையில் வினைத்திட்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுது, ஆனாலும் மீண்டும் எழுந்து நடக்கிறது. விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை கிடைக்காது என்பதை அறிந்திருந்தும் தொடர்ந்து உழைக்கிறார். மாணவர் ஒருமுறை தோல்வியடைந்தாலும் மீண்டும் படித்து வெற்றி பெறுகிறார். இவை அனைத்துமே வினைத்திட்பத்தின் எடுத்துக்காட்டுகள் தாங்க. வினைத்திட்பத்தின் அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா, கல்வியில் வெற்றி பெற, தொழிலில் முன்னேற, இலக்குகளை அடைய, தோல்வியை வெற்றியாக மாற்ற, இவை அனைத்திற்குமே வினைத்திட்பம் ரொம்பவே அவசியங்க. கல்லில் மீது விழும் நேர்த்துளி ஒரே நாளில் பள்ளத்தை உருவாக்காது, ஆனால் தொடர்ந்து விழும்போது கடினமான கல்லையும் மாற்றிவிடும். அதுபோல தொடர்ச்சியான முயற்சியும் மன உறுதியும் வாழ்க்கையை மாற்றும். தொடர்ந்து பேசுவோம் நேயர்களோடு ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேயர் நேரத்தில் வினைத்திட்பம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், இங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்,
1: நான் தலைப்பு வரவாடி சொல்லுங்க மேடம்.
0: வினைத்திட்பம்.
1: வினை
0: வினைத்திட்பம், ஒரு செயலை செய்யறதோட முடிவெடுக்காம அதுல உறுதியாகவும் இருக்கு.
1: ஆமா, அதாவது நம்ம எந்த செயலையும் எந்த காரியத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டா அதுல முடிக்கிறதோ அதுல வெற்றி தோல்வி வருது சகஜமா தான் வரும். அதை வந்து நம்ம முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும், விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருக்கணும்.
0: கண்டிப்பா சார்,
1: அந்த அதுல விலைகளை வந்து எதிர்பார்க்க கூடாது மேடம். கண்டிப்பான முறையில வந்து வெற்றி தோல்வியும் வந்தாதான் அது வாழ்க்கை. நம்மள அடுத்த நிலைக்கு அது கொண்டு போறது தோல்விகள் தான் கொண்டு போவோம். அது விலைகள் வந்துட்டேன்னு நம்ம வந்து எதையுமே மைண்ட்ல ஏத்தாம நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம பாட்டுல போய்கிட்டே இருந்தா அந்த விலையை வந்து நுட்பமா ஆக்கிடலாம்.
0: கண்டிப்பா சார்,
1: செய்யற செயல்லதான் இருக்கு மேடம். செயல வந்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, அதுதான் சுருக்கமா சொல்லுவான்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க சார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனத்தின் திட்பமே, மற்றவை எல்லாம் வேறானவை.

நேரம் 11:35 37 நேயர் நேரம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கும். இன்றைய தலைப்பு வினைத்திற்பம். வேறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம், வேந்தன் கண் ஓரு எய்தி உள்ளப்படும். செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும். வினைத்திற்பத்தை எப்படி நாம் வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான இலக்கை அமைத்தல், தினசரி சிறு முயற்சிகளை தொடர்ந்து செய்தல், தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல், நேரத்தை சரியாக திட்டமிடல், இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா வினைத்திற்பத்தை வளர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் தாங்க.

வினைத்திட்பத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணங்கள் மட்டும் வெற்றியை தராது, செயல்தான் வெற்றியை தீர்மானிக்கும். திறமை இருந்தும் வினைத்திட்பம் இல்லையெனில் வெற்றி நிலைக்காது. சிறிய முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் போதுதான் பெரிய சாதனைகள் உருவாகின்றன. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது அடுத்த வெற்றிக்கான பாடமாகும். வினைத்திட்பத்தின் அடிப்படை குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மன உறுதி, விடாமுயற்சி, பொறுமை, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், திட்டமிடுதல், காலம் தவறாமை, பொறுப்புணர்வு. ஆமாங்க, முயற்சி தொடங்கும் இடத்தில் நம்பிக்கை பிறக்கிறது. வினைத்திட்பம் இருக்கும் இடத்தில் வெற்றி பிறக்கிறது.

இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாது உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதியில்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது. வினைத்திற்பம் இல்லாத போது ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, தொடங்கிய செயல் பாதியிலேயே தடைபடும், தன்னம்பிக்கை குறையும், பிறரின் நம்பிக்கையை இழக்க நேரிடும், வாய்ப்புகள் கைவிடப்படும், வாழ்க்கையில் முன்னேற்றம் தாமதமாகும். மாணவர்களுக்கு வினைத்திற்பம் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, தினமும் படிக்கும் பழக்கம் உருவாகும், தேர்வின் பயம் குறையும், நேர மேலாண்மை மேம்படும், நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், இலக்கை அடைய உதவும். நம்மளுடைய பணியிடத்தில் வினைத்திற்பம் அப்படிங்கிறது எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புடன் செயல்பட உதவும், தலைமைத்துவ பண்பை வளர்க்கும், குழுவினரின் நம்பிக்கையை பெற முடியும், புதிய சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கிடைக்கும். இந்த வினைத்திற்பத்தை எப்படிலாம் நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான இலக்கை அமைக்க வேண்டும், பெரிய இலக்கை சிறு இலக்குகளாக பிரிக்க வேண்டும், தினமும் சிறிதளவாவது முன்னேற்றம் காண வேண்டும், தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது, நல்ல நண்பர்கள் மற்றும் நல்ல வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்துமே வினைத்திற்பத்தை வளர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் தாங்க.

வினைத்திட்பம் என்பது ஒரு மனிதனின் வெற்றிக்கான அடித்தளம். அறிவு, திறமை, வசதி ஆகியவை இருந்தாலும் மன உறுதியும் விடாமுயற்சியும் இல்லையெனில் வெற்றி முழுமையடையாது. எனவே நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டுடனும் உறுதியுடனும் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வோம். வினைத்திட்பத்தை வாழ்க்கையின் வழிகாட்டியாக கொண்டு உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னேறுவோம். ஆன்மீர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும், பங்குபெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றியினை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் இந்நிகழ்ச்சி இன்றைய நேயர் நேரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சித்திரம்.

0: வீட்டு உள்ள இருக்காரா இல்ல வேலை எங்கன்னா வெளியில போயிட்டாரா தெரியல.
1: யார் அது? குலசேகரன் குரல் மாதிரி இருக்கு. கதவு திறப்போம். வாப்பா குலசேகரா, வா வா.
0: வாரம் வாரமா உள்ளதா இருக்கிறீங்களா?
1: ஆமாப்பா, என்ன காலையிலேயே என்ன தேடி?
0: ஒன்றும் இல்லை மாரவர்மன், இன்னைக்கு லீவு நாளாச்சா? வார வாரம் நம்ம ஒவ்வொரு சுற்றுலாத்தலங்களை பார்க்கறது வழக்கம்.
1: ஆமா.
0: சரி, இந்த வாரம் விழுப்புரம் பக்கத்தில் மண்டகப்பட்டு குடைவர கோயில் இருக்கு.
1: ஆமாப்பா, விழுப்புரத்துலேருந்து செஞ்சு போகிற பாதையில் ஒரு விழுப்புரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
0: ஆமாம், உனக்கு தான் எல்லா ஊரும் தெரியுமா.
1: அந்த மண்டகப்பட்டுலேருந்து அந்த பக்கம் பார்த்தோம்னா செஞ்சு ஒரு 19 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு.
0: அதே தான்ப்பா, அதே ஊர் தான்.
1: அந்த மண்டகப்பட்டுக்கு போகணும்.
0: ஆமாம்.
1: சரி, மண்டகப்பட்டு போகணும்னு வந்தாச்சு, நானும் ரெடியாக தான் இருக்கேன், போக போகிறோம். அது என்ன பையில் ஏதோ சாப்பாடு பொட்டலம்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸு ஜூஸு, என்ன விஷயம்?
0: மாரவர்மன், நம்ம மண்டகப்பட்டு குடைவர கோயில் போய் வர்றதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிடும். சரி, போகிற வழியில் எதனா ஹோட்டல் அதுன்னு சாப்பிட்டு உடம்புக்கு நல்லா எதனா ஆகிட போகுதுன்றதான் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எட்டுனோன்ட்டா.
1: ஏப்பா, ஒரு நல்ல விஷயம்ப்பா. ஏன்னா அந்த குடைவரை கோயில் இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய கடை கிடையாது, சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் இல்லைப்பாங்க.
0: பாத்தியா,
1: நல்லா எடுத்து வந்துட்டப்பா, வசதியாக போச்சு.
0: ஆமாம்,
1: அப்போ நம்ம கிளம்பலாமா?
0: ஆ, சரி. கார் எடுத்துனோன்ட்டா நம்ம என் கார்லேயே போயிடுவோம்.
1: ஆ சரிப்பா, ஏன்னா வெய்ய நேரமாக இருக்குது.
0: ஆமாம்,
1: கார்லேயே போயிடலாம்ப்பா.
0: ஆ சரி
1: சரி, போகலாம். ஆ,
0: வண்டி எடுக்கட்டுமா?
1: ஆ, உக்காந்துட்டப்பா, எடுப்பா,
0: புறப்படுவோம்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: மாரவர்மன்,
1: சொல்லுப்பா.
0: நம்ம விழுப்புரம் போயிட்டு அப்புறம் செஞ்சு ரூட்டை பிடிக்கணும்.
1: ஆமா,
0: எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனா ஆகலாம்.
1: கட்டாயம் ஆகும்ப்பா.
0: அதனால இந்த மண்டகப்பட்டு குடைவர கோயில்ல அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு வச்சுக்க. நானும் அங்க போய் இடத்த பாக்குறது கொஞ்சம் ஆர்வமா இருப்பேன்.
1: ஓஹோ, கேட்டுட்டு போனோம்னா அந்த கோயிலை பற்றி சுற்றி பார்க்குறப்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: அப்படின்னு இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயில் இருக்குல்ல, இதில் ஒரு விசேஷம் இருக்குப்பா. இது வந்து வட தமிழகத்திலேயே குடைவரை கோயிலில் முதல் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஓஹோ, அப்போ மகாபலிபுரம்?
1: அதெல்லாம் பின்னாடி வந்ததுப்பா. இந்த கோயில் வட தமிழகத்தில் முதல் கோயில்னு சொல்கிறாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே குடைவரை கோயிலில் முதல் கோயில் இதுதான், அவ்வளவு பழமையான கற்கோயில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க.
0: பரவாயில்ல, அந்த கோயில் நம்ம போய் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்.
1: ஆமாம்ப்பா. அதாவது கிபி 590 முதல் கிபி 630, அதாவது இந்த 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தமிழகத்தை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் இவர் தான்ப்பா இந்த குடைவரை கோயிலை செஞ்சிருக்காரு.
0: ஓஹோ.
1: ஆமாம், மண்டகப்பட்டு குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோயில்னு சொல்லுவாங்க.
0: ஓஹோ.
1: இந்த கோயில் கல்வெட்டில் பார்த்தோம்னா லக்ஷிதன் கோயில் அப்படின்னும் சொல்லப்படுது.
0: ஓஹோ,
1: கல்வெட்டில் அப்படிதான் இருக்கு. ஆமாம், பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையோடைய இந்த கோயில் இரும்பு மரம் செங்கல் சுதை போன்றவற்றை பயன்படுத்தாமல் விசித்திர சித்தனால் குடையப்பட்டது அப்படின்னு இருக்குதுப்பா. இந்த விசித்திர சித்தன் வேற யாரும் இல்ல, இந்த முதலாம் பல்லவ மன்னர் இருக்கார்ல மகேந்திரவர்மன், அவருக்கு தான்ப்பா இன்னொரு பேர் இது. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா?
0: மாரவர்மன், அந்த வரலாறு பத்தி சொன்ன, கோயிலுடைய அமைப்பு, அந்த கட்டடக்கலை, அதில் உள்ள விஷயங்கள்லாம் எப்படி, அதை பத்தி சொல்லுவேன்.
1: பொதுவாக அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குப்பா. அதில் சமவெளி பகுதியும் இருக்கும், அப்புறம் பாறைகள், மலைகள், காடுகள் எல்லாம் கலந்ததாக ஒரு மாவட்டம் இருக்குதுன்னா அது விழுப்புரம் மாவட்டத்தை நம்ம சொல்லலாம்ப்பா.
0: ஆமாம் ஆமாம்.
1: அப்படியாப்பட்ட அந்த மாவட்டத்தில் பெரிய பெரிய பாறைகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி பல இடங்கள் இருக்கு இல்லையா?
0: ஆமாம்.
1: அந்த இடங்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அதில் இந்த குடைவரை கோயிலை கட்டியிருக்காருப்பா இந்த முதலாம் மகேந்திரவர்மன். ஆமாம், அவர் கட்டுறதுக்கு ஏன் வந்து இந்த பாறைகளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, இந்த பாறைகள் வயதில் ரொம்ப மூத்த பாறைகள், அதாவது முத்தி போன பாறைகள்,
0: பழமையான
1: வந்து எல்லாம் இறுக்கமான பாறைகள். அந்த பாறைகளை தேர்ந்தெடுத்து அதை குடைஞ்சி அவர் இந்த கோயிலெல்லாம் கட்டியிருக்காருப்பா. ஆமாம், இந்த குடைவரை கோயில் இருக்கு இல்லையா மண்டகப்பட்டில், அது 3 கருவறைகளை உடையதாக இருக்குதுப்பா.
0: என்னென்ன கருவறை?
1: 3 கருவறைன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, பிரம்மன் விஷ்ணு சிவன், இவங்களுக்கு தனித்தனியாக வந்து கருவறை இருக்கு.
0: ஓஹோ.

0: இது போக அர்த்த மண்டபம், முக மண்டபம் இதெல்லாம் வந்து அந்த குடைவரை கோயில் உள்ளாரியே செதுக்கியிருக்காங்கப்பா. ஏன்னா அர்த்த மண்டபத்தில் ரெண்டு அரை தூண் இருக்குது, ரெண்டு முழு தூண் இருக்குது. இந்த இரண்டு முழு தூண்களும் தரையிலிருந்து சதுரம், அப்புறம் கட்டு, அப்புறம் சதுரம், அப்படி இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சுருக்காங்கப்பா. ஆமாம், இப்போலாம் நம்ம வித்தியாசம் வித்தியாசமாக கட்டிடத்தில் வந்து தூண் எழுப்புறோம் இல்லையா, அதை அந்த காலத்திலேயே அவர் எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்கார் பாருப்பா.
1: அந்த குடைவரை கோயில் வந்து தரையிலேருந்து மேலே மலை மலை ஏறணுமா இல்லை தரை சைடில் இருக்குவா?
0: பா, தரையை ஒட்டி தான் வந்து மலையை குடைஞ்சி அந்த குடைவரை கோயில், அது வந்து கொஞ்சம் மேல இருக்குது, அதுக்கு கொஞ்சம் படி போட்டிருக்காங்க, அந்த படி வழியா ஏறி நம்ம உள்ள போகணும்பா.
1: ஓ, படி ஏறி போய் தான் பார்க்கணும்.
0: ஆமாம்ப்பா, முகப்புல ரெண்டு புறமும் அமைந்தரா இருக்கக்கூடிய அந்த குழிவு வளைவுல இருபுறமும் வாயிற்காவலர்கள் நிக்கிற மாதிரி, இந்த துவாரபாலர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி நல்ல பெரும் உருவம்ப்பா அவங்களுக்கு, அப்படி வந்து அங்க ஒரு செதுக்கியிருக்காங்க.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் மேற்கு புறத்துல உள்ள அரை தூண் பல்லவ கிரந்தத்தில் வந்து வடமொழி கல்வெட்டில் வந்து இந்த குடைவரை கோயிலை பற்றின லட்சிதாயனம் அப்படிங்கிற பெயரில் வந்து கல்வெட்டு எழுதியிருக்காங்கப்பா. இந்த குடைவரை கோயில் மகேந்திரவர்மனின், அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவ கிரந்த எழுத்தில் உள்ள சமஸ்கிருத கல்வெட்டு.
1: ஓஹோ,
0: ஆமாம். என்னப்பா குலசேகரா கதை கட்ட வந்து திடீர்னு காரை ஓரமா போய் எங்க
1: நிப்பாட்டுற? செஞ்சு போற ரோடு வந்துட்டான். இந்த மேற்கு சைடு போனா திருவண்ணாமலை போற
0: வழியில
1: ஒரு பாட்டு கூழ் வச்சுக்கிறாங்க.
0: ஆமாம்ப்பா, அருமையான கூழ் பார்க்கும் போதே தெரியுது.
1: ஆளுக்கு ஒரு சொம்பு குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புவோமா?
0: நிச்சயமாப்பா.
1: சரி சரி சரி.
0: கூழ் குடிச்சோம்னா உடம்பே கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும்.
1: ஆமா,
0: குளிர்ச்சி ஆயிடுது இல்லையா, கூழ் குடிச்சிட்டு அப்புறமா நம்ம திருப்பியும் அந்த ஊருக்கு போவோம்.
1: சரி சரி, வண்டி ஓரமா நிறுத்துறேன்.

0: பாண்டியம்மா, ரெண்டு கூழை, ஒரு கம்பங்கூழ, ஒரு கேழ்வரகு.
1: தொட்டுக்க என்னன்னு பாருப்பா.
0: தொட்டுக்க நார்த்தங்கா, அப்புறம் காஞ்ச மிளகா.
1: எப்பா அந்த கொஞ்சம் துவையிலும் வச்சிருக்காங்க பாருப்பா.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அதையும் கொஞ்சம் வாங்கப்பா.
0: அது வாங்கிறேன்.
1: அருமையா இருக்குப்பா, நல்லா டேஸ்ட்டுப்பா.
0: மரம் இந்த வெங்காயம்
1: கொண்டப்பா. சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குப்பா, கட்டாயம் சாப்பிடணும் எல்லாரும்.
0: சூப்பராக இது கூழ.
1: நல்லதுப்பா உடம்புக்கு.
0: குடிச்சிடும், கிளம்புவோமா?
1: கிளம்பலாம்ப்பா, காசு கொடுத்துட்டு வந்துடும் மறக்காம.
0: பாட்டிம்மா, எந்தம்மா காசு? வரம்மா, போயிட்டு வரம்மா.
1: சரிப்பா சரிப்பா, வாப்பா போகலாம்.
0: மாரவர்மன், இப்ப இன்னும் கொஞ்ச தூரத்துல மண்டகப்பட்ட குடைவர கோயிலுக்கு போயிடும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாப்பா குலசேகரன், இந்த ரோட்ல ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன பாறைகள், குன்றுகள்.
0: ஆமா,
1: அப்புறம் வந்து இந்த கல்லே பார்த்தா கூழாங்கல் மாதிரி பெருசு பெருசா கொட்டி வச்ச மாதிரி பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு.
0: ஆமா மாரவர்மன்,
1: கத்துல பார்த்தோம்னா விவசாயம் நடக்குது. அங்க விவசாயிகள் வந்து உழுதுகிட்டு இருக்காங்க, நடுவு நட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் போகுது.
0: ஆமா,
1: இந்த பக்கம் பார்த்தோம்னா மலையா இருக்குது. அப்புறம் சில இடத்துல பார்த்தோம்னா வெறும் காடா இருக்குது.
0: அப்புறம் விவசாய நிலத்துக்குள்ளே குண்டு குண்டு மலையெல்லாம் இருக்குது.
1: ஆமாப்பா, பாறை, பெரிய பெரிய பாறையா இருக்குது. கிணறுலாம் கல்லு கிணறு தான் நிறையா இருக்குப்பாங்க. ஏன்னா பல மாவட்டத்தில் பார்த்துருக்கோம், வந்து போர் போட்டு தண்ணி எடுப்பாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் பார்த்தோம்னா அந்த கல்லை வந்து நம்ம வந்து டைனமைட் வச்சு உடைச்சி அந்த கிணறு, கல்லு கிணறு, அதில் தான்ப்பா தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க.
0: விவசாயம் ரொம்ப செழிப்பாகுது மாரவர்மனுங்க.
1: இப்போ பேசிகிட்டே வந்ததில் அதுவும் அடுத்த ஊருக்குல.
0: ஆமாம்,
1: அதுதான் வந்து மண்டகப்பட்டு.
0: ஓ, வந்துட்டான்.
1: ஆமாப்பா, அந்த ஆர்ச்சி இருக்கு பாருப்பா.
0: ஆமாம், ஆர்ச்சி போட்டுருக்கேன்.
1: அந்த ஆர்ச்சியில் அப்படியே உள்ளே போகணும்ப்பா.
0: ஓ,
1: ஒரு சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல வந்துரும்பா.
0: சரி சரி சரி,
1: பார்த்து பார்த்து பொறுமையா போப்பா.
0: கிழக்கு சைடு தான் வருது வழி.
1: ஆமாப்பா, கிழக்கு தான், கிழக்க போயிட்டே இரு, கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்துரும்.
0: ஓ, அது ஒரு மலை தெரியுதா?
1: அதே தான்ப்பா, தொல்லியல் துறையில வந்து அந்த ஸ்பென்சிங் போட்டிருக்காங்க பாருப்பா. கம்பி அப்படியே சுத்தி அங்க போய் நிப்பாட்டிருப்பா, அந்த மரத்துக்கு அப்படியே ஓரமா நிப்பாட்டிருப்பா.
0: ஓ, அதனுடைய வரலாறு கூட ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க.
1: ஆமாப்பா ஆமாப்பா.
0: சரி சரி சரி, அங்கே நிறுத்துற வண்டியா?
1: நிறுத்துப்பா நிறுத்து.

0: மரங்கள் எல்லாம் நிறைய முளைஞ்சிருக்க, எப்படி போனோம்?
1: எப்ப அந்த ஒத்தடி பாதை போகுது இல்ல?
0: ஆமா,
1: அது அப்படியே போனோம்னா கொஞ்ச தூரத்துல வந்து ரெண்டு பாறைக்கு நடுப்புற ஒரு ரோடு போகுது பாரு.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அதுவும் நடக்கிற தூரம் தான்.
0: ஓ, மண்ணு தரையா தான்
1: இருக்குது. ஆமாப்பா, சும்மா ஒரு ரெண்டு ஆள் நடக்கலாம் அவ்வளவுதான். அது வழி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அந்த குடைவரை கோயில் வந்துரும்பா. வாப்பா வாப்பா, அது தெரிந்து பாருப்பா.
0: அதை பாத்துனா, அதை பாத்துனா குடைவரை கோயில் குடைஞ்சிருக்குதா?
1: ஆமாப்பா ஆமாப்பா,
0: அதானா?
1: ஆச்சரியமா இருக்குல்ல?
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாதா.
1: இப்பா கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒரு அருமையா ஒரு குடைவரை கோயில செஞ்சிருக்காங்க பாருப்பா.
0: நீங்க சொன்ன மாதிரியா அந்த மும்மூர்த்தி கருவறை இருக்குது.
1: ஆமா,
0: அர்த்த மண்டபம் முக மண்டபம் எல்லாம் இருக்குது.
1: ஆமாப்பா, படி ஏறி வாப்பா உள்ள வாப்பா. அது அந்த மேற்கு தூண்ல வந்து கல்வெட்டு இருக்கு பாருப்பா.
0: ஆமா, இந்த துவார பாலகர் சிலை எல்லாம் இருக்குது.
1: ஆமாப்பா,
0: மாரவர்மன் இந்த கல்வெட்டுல எது எழுதிருக்கு, அத என்ன படிக்கட்டுமா?
1: எப்பா படிப்பா, என்னதான் எழுதிருக்குன்னு பார்ப்போமே.
0: இது கிறந்த இடத்துல தான் இருக்கு.
1: சமஸ்கிருத கிறந்த எழுத்துல இருக்கு.
0: ஏததான் நிஷ்ட மத்ருமமால் உகமசதம் விசித்திர சிதேன நிர்ம பிதன் ரூபே நப பிரகமேஸ்வர விஷ்ணு லஷிதாயனம் அப்படின்னு எழுதியிருக்க.
1: எப்பா, பிரம்மன் சிவன் விஷ்ணு ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்.
0: ஓ, சமஸ்கிருத கல்வெட்டு.
1: ஆமாப்பா, தேவநாகரி எழுத்துல வந்து இந்த கல்வெட்டு பண்ணிருக்காங்க. சரியா, இதுக்கு இதான் அர்த்தம்.
0: சரி சரி,
1: அந்த காலத்திலேயே மும்மூர்த்திகளுக்கு வந்து கோயிலா அவர் செஞ்சிருக்காரு. ஆனா இப்ப வந்து அந்த கருவறையில தெய்வ சிலைகள் இருக்கிற மாதிரி தெரியல.
0: மாரவர்மன், நீங்க சொன்னது போல 3 கருவறைக்கு ஒரு சிலை கூட இல்லையா?
1: ஆமா, அது என்னன்னு தெரியல. காலப்போக்கில் வந்து அதை யாராவது எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படுது. அவங்க எப்போதுமே என்ன சூழ்நிலையில இருக்கோ அதை அப்படியே பாதுகாக்கிறது தான் அவங்க செய்யறது. அந்த விதத்துல வந்து இறைவன் சிலைகள் இல்லாம இந்த இடம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருதுப்பா.
0: பாக்குறது ரொம்ப அழகா இருக்குது.
1: ஆமாப்பா, நான் சொன்ன மாதிரி அந்த அர்த்த மண்டபம், முக மண்டபம், அப்புறம் உள்ள 3 கருவறை, இதெல்லாம் எவ்வளவு ஒரு துல்லியமா செதுக்கிருக்காங்க. அந்த செதுக்கினதான் வந்து நம்ம வந்து பாராட்டணும்.
0: பாராட்டணும். ஆமா, எப்படி செதுக்கிருப்பாங்க?
1: எப்பா, இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாறையுடைய வந்து அந்த முகப்பு இருக்குல்ல, அது மேல் பக்கத்தை உத்து பாருப்பா. மழை தண்ணி வந்து உள்ள போகாத அளவுக்கு, வெளியில வந்து தெரிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஷேப், அதுல ஒரு மாடலா கட்டிருக்காங்க.
0: தடுப்பு, அந்த மழை தண்ணி தடுப்பு வந்து வெளியில ஊத்துற மாதிரி
1: இதெல்லாம் எவ்வளவு தூரம் நுணுக்கமா அவங்க சிந்திச்சு பாத்துருக்காங்க.
0: மாரவர்மன், நம்ம வீட்டுல எல்லாம் மழை தண்ணி விழும் போது நேரம் விழும், ஆனா இதுல நேரம் விழாது போல.
1: நம்ம ஊர்லயே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டி தண்ணிய வந்து அந்த தள்ளி விடுற மாதிரி பண்றோம்ல. பாறைய மேல குடையும் போது அந்த மாடல்ல தண்ணி விடாத மாதிரி ஆச்சரியமா கட்டிருக்காங்க பாருப்பா. அந்த காலத்துல
0: எவ்வளவு ஒரு அழகான வேலைப்பாடு.
1: இதெல்லாம் எல்லாரும் வந்து பாக்கணும்பா.
0: இந்த தூண் எல்லாம் பாரு,
1: சொன்னோம்ல இந்த தூண் வந்து வெறும் தூணா இல்லாம அந்த தூண்ல வந்து சதுரம் கட்டு, அப்புறம் சதுரம், இப்படி அப்படி செதுக்கிறதுல வித்தியாசம்
0: வடிவமைப்புகள் இருக்குது.
1: ஆச்சரியமான இத வந்து எல்லாரும் வந்து பாக்கணும்பா.
0: இந்த குடவர கோயில் சைஸ் ஒரு 40 அடிக்கு 15 அடி இருக்குமோ?
1: இருக்கும்பா, தாராளமா இருக்கும். இத எத்தனை பேர் செஞ்சாங்களோ, எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ யாருக்கு தெரியும்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அவ்வளவு தூரம் வந்து அந்த காலத்துல இதுலாம் ஒரு ஆர்வம் காட்டி அந்த மகேந்திரவர்ம பல்லவன் வந்து செஞ்சிருக்காருன்னா நிச்சயமா ஒரு பாராட்டுக்குரியவர் தான்பா.
0: ஆமா, மாரவர்மன், நான் இத்தனை வருஷமா காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஒரு தடவை கூட இங்க வந்து பார்த்தது இல்ல. அது முதல் குடைவர கோயில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இங்க பார்த்து நின்னு பாக்குறதுல,
1: அது ஆதி மனிதன் கற்களை தான் ஆயுதமா பயன்படுத்தினா அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா பெரிய கல் பாறையவே கொடைஞ்சு இவங்க வந்து இவ்வளவு பெரிய குடைவரை கோயில செஞ்சிருக்காங்கன்னா, அதுவும் இந்த பாறையெல்லாம் இருக்குல்லப்பா, அவ்வளவு கடினத்தன்மை கொண்டதான். இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. அதாவது அவ்வளவு ஒரு இறுக்கமான, கடுமையான ஒரு கடினத்தன்மை உடைய ஒரு பாறைகளாம் இதெல்லாம். அதில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்கன்னா சாதாரண விஷயமா?
0: ரொம்ப அதிசயமாக இருக்குதுப்பா. மாரவர்மன், இது போன்ற இந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறதும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதும் நம்முடைய அனைவருடைய பொறுப்பாக இருக்கும்பா.
1: கட்டாயம்பா. சுற்றிலும் குன்றுகளும் பாறைகளும் காணப்பட்டாலும் பக்கத்திலேயே ஏறி இருக்கிறது மழை நாட்கள்ல பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்பா. ஏன்னா இதை வந்து பார்த்துட்டு அப்படியே ஏரியில கொஞ்சம் நம்ம குளிச்சுட்டு அப்படியே இயற்கையோட இயற்கையா அப்படியே நம்ம போலாம்பா.
0: உண்மைதான்,
1: இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வர்ற வழியில

0: அந்த ஒரு சின்ன ஊர் இருக்கு இல்லையா, மண்டகப்பட்டு.
1: ஆமா,
0: இந்த குடைவரை கோயிலை தாண்டி கொஞ்சம் வெளில போகும்போது ஒரு சின்ன பாறைக்கு மேல எவ்வளவு பெரிய பாறை வெண்ணைக்கல் பாறை அப்படின்னு
1: சொல்றாங்க. எப்படி விழாம இருக்குது அது,
0: இயற்கையோட ஆச்சரியத்துல இதுவும் ஒண்ணு.
1: இப்ப அந்த கிராம மக்கள் கோயில வச்சுக்கிறாங்களோ,
0: பக்கத்திலே ஒரு கோயில் கட்டிருக்காங்க. இப்ப அந்த வழிபாடுலாம் அங்க நடக்குதுப்பா. அருமையான இந்த ஊருக்கு வந்து இந்த குடைவரை கோயில பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குலசேகரன், இந்த ஊர் மக்களும் இந்த குடைவரை கோயில பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: போயிட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குமா?
0: கட்டாயம்ப்பா, ஒரு ஒருத்தங்களா பார்த்து பேசி அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கும்.
1: சரி ஐயா. வணக்கம் ஐயா, நாங்க பாண்டிச்சேரிலிருந்து வந்துருக்கிறோம். உங்க ஊருடைய மண்டகப்பட்ட குடைவரை கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க.
2: என் பேரு ராஜா. ஈ மண்டகப்பட்ட எங்க ஊரு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தாலுகா, விவசாயி. எனக்கு வயசு வந்து 44. இந்த ஊர்ல வந்து குடைவரை கோயில் உள்ளது. இதுல வந்து பாத்தனா கல்லாலே செதுக்கப்பட்ட கோயில். முதல் முதல்ல பெரிய மலையை குடைஞ்சி அது தூணி எடுத்தாந்து வைக்கல, அதுல மலையில உள்ள தூணியை ரெடி பண்ணி குடைஞ்சி வச்சிருக்காங்க. 30 அகலத்துக்கு வரும். ஹைட்டு வந்து 12-13 வரும் ஹைட்டு. அந்தளவுக்கு குடைவரை கோயில் செஞ்சுருக்காங்க. டூரிஸ்ட்டு பார்த்தா சண்டே சாட்டர்டே 2 நிறையா டூரிஸ்ட்டுங்க வருவாங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து பார்த்துருந்தேன், மூலையாக வந்து புதல் இருக்குது, நாங்கள் அங்கே போகக்கூடாது அப்படி விழுணுவாங்க. அந்த மூலையில் பார்த்தா தண்ணி மட்டும் வடிஞ்சிட்டு இருக்கும். ஒரு மூலையாக வந்து பார்த்தா வெடிப்பு போட்டு நம்ம சிமெண்டால் போட்டு மழுகுன மாதிரி இருக்கும். இல்லைன்னா பாறையிலேருந்து நான் தண்ணி வருதுன்னு பார்த்தா இதுக்கும் செஞ்சு கோட்டைங்க லிங்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடிக்கிறவங்களாம் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பாடப்புக்கிலே பார்த்தா 3-7 பாடப்புக்கிலே வரும். மொத்தம் 6 இடம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். நம்மளுக்கு தான் பெஸ்ட்டாக சொல்லுவாங்க மண்டகப்பட்டு. மண்டகப்பட்டு தான்
3: சின்ன பையனாக இருக்கும்போதே உள்ளே போய் பார்த்துருக்கேன். அது உள்ள சிலை எதுவும் இல்லை. இந்த முதலாம் மகேந்திரவர்மன் வந்து போரில் தோத்ததுனால சிலை வைக்க முட்டாங்களாம் சொல்லி கேள்விப்பட்டதான். ஊருள இருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும். படி வந்து ஏறி தான் போயிட்டு மேலே கோயிலை பார்க்கணும். மண்டபத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மண்டபத்தை சுற்றி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க, இரும்புலான வேலி. அம்மன் வந்து திரைப்படத்துக்காக ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நண்பர்களெல்லாம் மலை மேலாம் நாங்கள் ஏறி விளையாடிக்கிருக்கோம். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மலை மேலாம் ஏறி விளக்கு ஏற்றுவாங்க. இந்த குடைவரை கோயில் இருக்கிறதுனால எங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் பெருமை. புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் இவ்வளோ பேர் வந்து வந்து பார்த்துட்டு போதுங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க வந்து இந்த குடைவரை கோயிலை பார்த்துட்டு ரசித்துட்டு போங்க.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிராஜன். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு கிராமத்திலிருந்து பேசுறேன். எங்க ஊர் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். இது வந்து மகாபலிபுரத்து குடிவார கோயிலுக்கு முன்னாடி இருந்த ஒரு குடிவார கோயில். இது வந்து பாத்தீங்கன்னா கிபி 600 அப்புறம் இது நிறுவப்பட்டது. இந்த குடிவார கோயிலுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு 5-6 டூரிஸ்ட் பஸ் வந்து போகுது.
1: தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா?
5: என் பெயர் அன்பரசி. மண்டகப்பட்டு எனது ஊரு. வயசு வந்து 40. நான் ஹவுஸ் ஒய்ஃப். எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு கோவில் இருக்கு, குடைவாரி வேலைகள். அது பக்கத்துலேயே வந்துட்டு முருகன் கோவில், கல்வெட்டு, குடைவாரி கோவில்லாம் மேலே மலை மேலே ஏறி போயிட்டு பார்க்குற அதிசயம்லாம் இருக்குது.
6: வணக்கம். நான் பூங்குழலி. ஈ மண்டகப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கே இந்த ஊர் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் ஊர். இந்த ஊர் நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் காலேஜில் வேலை செய்யும் போதே என் கூட வேலை செஞ்சவங்களோட அனுபவம் இருக்குது. அவங்க வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து குடைவரை கோயில்னு இருக்குன்னிட்டு. அப்போ எனக்கு குடைவரை கோயில்னா என்ன அப்படிலாம் அர்த்தமே தெரியாது. அப்புறம்தான் வந்து என்ன அர்த்தம்ன்றது தெரிஞ்சுது. ஒரு பெரிய கல், அந்த கல்லை வந்து சிற்பிகை சேர்ந்து செதுக்கி உடச்சி உடச்சி உடச்சி அதை கருவறையாக மாற்றியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் ஒரே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் வந்து 3 தூண்களோடு சேர்த்து குடைந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் தெரியும் அதை குடைந்தது வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எனும் விசித்திர சித்தன் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இதே ஊர். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு நானும் என் ஹஸ்பண்டுமா அந்த குடைவரை கோயிலில் போயிட்டு ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதாவது இவ்வளோ சின்ன கிராமம் உள்ள நான் வந்தப்போ பஸ் வசதி கூட கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குடைவரை கோயில் இருக்குது. சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க

0: இடத்துல நம்ம வாழ்க்கப்பட்டிருக்கோன்ற ஒரு பெருமை எனக்கு அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் கொண்டு வந்த பிறகு அதை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட ஸ்கூல் விசிட்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அது மாதிரி ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்து அங்கே ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்ன்றது எங்களோட ஆதங்கம். இதனோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடி வீடெல்லாம் கிடையாது யார் வீட்லேயும். அப்போ வேர்க்கல்லாம் நிறைய விளையும். எல்லாருமே கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த மலை மேலே தான் காயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய மலையாக அது. எல்லாரும் அங்கங்கே ஒரு ஒரு இடம் பிடிச்சிட்டு 40 மூட்டை 50 மூட்டை ஒவ்வொரு குடும்பமும் காயப்படுவோம் அப்படின்வாங்க. அவ்வளோ பெரிய மலையான்னு எங்களுக்கு கீழே வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆனால் திண்டிவனம் டு செஞ்சி டு விழுப்புரம் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய பஸ் வசதி இருக்குது. அதனால் வரலாம். வந்து பார்க்குறதுக்கெலாம் நிறைய வசதியான இடம் தான். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வந்து பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.
1: ஆ, நன்றிம்மா.
2: குலசேகரன், ஆ, அதோ ஒருத்தர் படித்த ஒரு மாதிரி இருக்கார்ல.
1: ஆமாம்,
2: அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோமே.
1: ஓ, சரி சரி. சார் வணக்கம். சார் சார், இந்த குடைவரை கோயிலை பற்றி சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
3: வணக்கம், நான் எழுத்தாளர் செஞ்சி தமிழினியன். பொதுவாகவே விழுப்புரம் மாவட்டம் என்பது இயற்கை சூழல் ஒரு சிறப்பாக வாய்ந்த மாவட்டம். இங்கே வந்து கடல், ஆறு, குன்றுகள், மலை, சமவெளி என இயற்கையோட எல்லா சுவடுகளும் இங்கே இருக்கும். பெரும்பாலும் இங்கு பாறைகளும் குன்றுகளும் காணப்படுகிற இடம். இந்த பாறைகள் கூட ராக்ஸில் வந்து பல டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இக்னியஸ் ராக்ஸ்ன்னுவாங்க. அந்த கடினத்தன்மையான பார்வை தான் இங்கே நிறைய மலை குன்றுகளாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்கும். குன்றுகள் இருந்தாலும் இயந்திரங்களால் நகர்த்த முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த மாதிரியான பெரிய பாறைகளை தேர்ந்தெடுத்து தான் அன்னைக்கு வந்து குடைவரை கோயில்கள் அமைத்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு பெரிய பாறை தான் வந்து இங்கே மண்டகப்பட்டில் இருக்குது. இந்த பாறையோட பெரிய சிறப்பு என்னென்னா, ஏறக்குறைய கிபி 600 to 630 வரை 7ஆம் நூற்றாண்டு முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், அவரை வந்து விசித்திர சித்தன் சொல்லுவாங்க, அவரால் குடையப்பட்ட, அதுவும் வட தமிழ்நாட்டில் முதலில் குடையப்பட்ட குடைவரை கோயில் இது. இங்கே வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த மூணு பேருக்குமான கருவறையுடன் கூடிய மண்டபம் உள்ளே வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அர்த்த மண்டபம்னுவாங்க, அது ஒரு மண்டபம் இருக்குது. இரண்டு பக்கங்களையும் வந்து இந்த தூண்கள் துவாரபாலகர்ன்றாங்க, அந்த துவாரபாலகர்கள் இருக்காங்க. அதில் கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு அவரோட அணிகலங்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு விஷ்ணுவுக்கான பக்தர் மாதிரியும் இன்னொருத்தர் வந்து ஒரு சிவனுக்கான பக்தர் மாதிரியான இரண்டு கோலங்களில் வந்து இரண்டு உருவங்களும் காணப்படும். இந்த கல்வெட்டு வந்து அந்த தூண்லேயே வந்து கல்வெட்டு வந்து எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்னென்னா, இந்த யார் இது வந்து இதை குடைஞ்சதான் கட்டப்பட்டது அப்படின்ற அந்த விவரம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது. சைடில் வந்து படி இருக்குது, படி ஏறி தான் மேலே போனோம். ஏறக்குறைய ஒரு 5 அடி உயரத்தில் தான் மேலே குடைஞ்சிருக்காங்க. அது படி 8 மேலே ஏறி நம்ம மேலே போனோம்னா தான் அந்த கோயிலை வந்து உள்ளர பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து அங்கே உள்ளர அந்த சாமி சிலைகள் இல்லை. கல்வெட்டு வந்து என்ன குறிப்பு சொல்லுதுன்னா, இது வந்து எந்த விதமான உலோகங்களையும் கொண்டும், மரங்களை கொண்டும், செங்கல்களை கொண்டும், அலோகங்களை கொண்டும், அதாவது சுதை என்று சொல்லப்படுகிற சாந்துகள் அதை எதுவுமே பயன்படுத்தாமல் உருவாக்கப்பட்ட இந்த குடவரை கோயில் தான் இதனோட விசேஷமே. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு, அது வந்து ஒரு வெண்ணைக்கல் பாறைன்னு வாங்க. இதே மாதிரியான ஒரு வெண்ணைக்கல் பாறை வந்து எங்க இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்கு. மாமல்லபுரத்துக்கு அப்புறமா ஒரு வெண்ணைப்பாறை வந்து இந்த மண்டகப்பட்டிலையும் நம்ம காணலாம். அது என்னென்னா, அந்த அடி வந்து ரொம்ப சின்ன இடத்துல வந்து தான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது இது எப்படிடா நிற்குது அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய இடமா அந்த வெண்ணைப்பாறை இருக்குது. பொதுவாக வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து தொல்லியல் துறை வந்து அந்த இடத்த பாதுகாக்கும் நோக்கோட வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உருவாக்குவதற்கு யாரும் ஆள் கிடையாது. இது நமக்கு ஏற்கனவே இருக்குது. நம்மளோட வரலாற்று பெருமைகளில் முக்கியமானது இது. அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு நம்ம வந்து வரும்போது இதை வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு சுற்றுலா போகிறோம் அப்படின்னாங்கன்னா மற்ற காட்சிகளை பார்க்கலாம், சந்தோஷப்படலாம். அதை தாண்டிலும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால இதையெல்லாம் குடும்பத்தோடு வந்து இதை வந்து பார்க்கணும். இதை பார்ப்பதன் மூலம் நம்முடைய வரலாறுகளை நாம் மீட்டெடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப நன்றிமா. நாங்க புறப்படுறோம், வரங்க. எல்லாருக்கும் வரோம்.
2: வரங்கம்மா, எல்லாரும் சார் வரங்க. சார்
1: வரோம் சார். இப்ப நம்ம எந்த வழி போறது? செஞ்சி போயிட்டு திண்டிவனம் போயிட்டு பாண்டிச்சேரி போயிடலாமா?
4: ஆ, அப்படி போயிடலாம்.
1: ஆ, சரி.
4: நம்ம வரும்போதுதான் வந்து பாண்டிச்சேரியில விழுப்புரம் அப்புறம் மண்டகப்பட்டு வந்தோம்.
1: ஆமா,
4: போகும்போது

0: இங்கேருந்து அப்படியே செஞ்சு போய் செஞ்சிலேருந்து திண்டி போனா அப்படியே பாண்டிச்சேரி போயிடலாம்.
1: ஆ சரி
0: சரி, வண்டி எடுக்கிறியாப்பா?
1: ஆ வண்டி எடுக்கிறேன், உட்காந்துட்டீங்களா?
0: ஆ ஓகேப்பா ஓகே, கிளம்பலாம்,
1: புறப்படுவோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சித்திரம்.

அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மாரவர்மனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், குலசேகரனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். தொடக்கமாக மறுகுலாவிய எனத் தொடங்கும் திருப்புகழ்.

நிறைவு பெற்றது இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து

0: விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல் படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப் பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல்

0: முதல் கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8th வரை காலை 7 முதல் நண்பகல் 12 வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் அணி 3 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2nd இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
4: பேசு குழலி. ரேவதியின் மெய் தடுமாறியது. ஆனால் மெய் உண்மை தடுமாறுவதில்லையே, உள்ளுணர்வு நிதானமாகத்தான் விழித்திருக்கிறது. குழலி தன் பேச்சுக்கு தொடர்பு சேர்த்தாள். அண்ணன் ஞானசீல சிதம்பர ரகசியம் மாதிரி ஒன்று சொன்னார். அவர் உயிருக்கு உயிராக காதலிச்ச ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த பொண்ணும் அவர் மேலே உயிரியே வச்சிருந்தாளாம். இடையில என்னவோ துளியூண்டு தகராறு வந்துச்சான். அந்த பொண்ணு கணவனோட சொல்லுக்கு கட்டுப்படாததால் இவர் ஆத்திரப்பட்டு வாயும் வயிறுமாக இருந்த பொண்டாட்டியை எட்டி தள்ளிப்புட்டாராம். அந்த அம்மாளுக்கு தான் ஆணவமும் அகங்காரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக. அதனால் என்னோட அன்பான அண்ணனை விவாகரத்து செஞ்சிட்டாளாம் அவ. இதனால் மனசு வெறுத்து கடல் மாதிரியான பங்களா, புதுசாக வாங்கின காரு எல்லாத்தையும் விற்று போட்டு புதுக்கோட்டையை விட்டுட்டு பம்பாய்க்கு ஓடி போயிட்டாராம். பின்னால் ரொம்ப நாள் கழித்து தமிழ் மண்ணோட ஞாபகம் வந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்காரு. தமிழில் ஒரு படம் எடுக்க வேணும்னு ஆசையாம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க போகிறாராம். காதல் ஒரு முறை தானே வரும்.

என்னை கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியலிங்க. ஆமாங்க. மீண்டும் இடைவேளை விட்டாள் குழலி. ரேவதி குறுக்கிட்டாள். காதல் ஒரு முறை தான் வரும் அம்மா என்று அழைத்தாள் குழலி. அவளுக்கு விழுப்பூட்டினாளோ என்னவோ. தொடர்ந்தாள். அம்மா, உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டேன். தொடங்கிய கதையை முடிச்சிடுறது தான் நியாயம். அண்ணனோட முதல் சம்சாரம் யார் என்ன அப்படின்ற விவரத்தை நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். அது நியாயமும் கூட. ஆனால் அந்த விவரத்தை நானும் அவர்கிட்ட கேட்கல, அவரும் அதை பற்றி சொல்லலை. குழலி பெருமூச்சு விட்டாள். ஒரு வாட்டி குடிமயக்கத்தில் கண்ணே மணியேன்னு வசனம் பேசி என்னமோ ஒரு பேரை சொல்லி சொல்லி விமினாருங்க. படுக்கையில் அவர் பக்கத்தில் அவரோட முகூர்த்த படம் ஒன்றும் கிடந்துச்சுங்க. அந்த படத்தையும் நான் பார்க்க விரும்பலைங்க. முறிஞ்சு போன ஒரு உன்னதமான உயிர் உறவுக்கு அந்த படமே சாட்சியாக அமைய லாய்க்கில்லாமல் போயிட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்து நான் சாட்சி ஆகிறதுல யாருக்கு என்ன ஆதாயம் வந்துட முடியும்? நிறுத்தி, எங்கள் ஞானசீல அண்ணா அன்பால நல்லவர், மனிதாபிமானத்திலையும் மனித நேசத்திலையும் அன்பானவர். இல்லாட்டி என்னைக்கோ தாலி கட்டிக்கிட்ட மனைவி தன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்றது கூட இன்னைக்கும் அந்த பொண்டாட்டிக்காகவும் அவள் பறி கொடுத்த அவரோட குழந்தைக்காகவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்களா சொல்லுங்கம்மா. குழலி மிக கூர்மையாக ரேவதியை ஊடுருவினாள். மெய்தான் என்றாள் ரேவதி. உயிரின் துடிப்பு அடங்கினால்தானே. அப்படின்னா நீங்களும் என் கட்சி தான் என்று சோகம் இழைந்தோடு நகைத்தாள் குழலி. அம்மா, தியேட்டரில் நீங்கள் பேசிக்கின்னு இருந்த பொம்பளைக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அவள் ஒரு சமூக வேசி. அண்ணன் குடி போதையில் வளர்றதை வச்சுக்கிட்டு உங்களையும் பிளாக்மெயில் பண்ண பார்த்தா, அப்புறம் வழியில் உங்களை மடக்கின ரவுடியோட பசியை எத்தனையோ தரம் எங்கள் அண்ணங்கார தீர்த்து வச்சுருக்காருங்க. மனுஷ மிருகமாறத்துக்கு ஒரு நொடி போதாதுங்களா? ஒரு நொடியில் மிருகமாகி மறு நொடியில் மனுஷனாகவும் ஆகி ஓடி போயிட்டான அந்த ரவுடி. என்னோட பாவத்தை கட்டி சுமக்காமல் போன வரைக்கும் அந்த ஆளுக்கு தான் லாபம். இல்லைனா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல் முளைச்சிருக்காதா என்றாள் ரேவதி. நல்ல காலம் ஒரு சமூக நஷ்டத்தையும் தவிர்ச்சிட்டாங்க அந்த ரவுடி. பிஸ்கெட் மணக்க தொடங்குகிறது. தாகசாந்திக்கு இப்போது தண்ணீர் கூஜாவால் தான் பதில் சொல்லக்கூடும். அம்மா, தூக்கம் வந்தாச்சாம்மா? தூக்கம் போயாச்சுங்க. அப்புறம் அவங்களோட திருமணத்துக்கு என் அண்ணன் ஞானசீலனை அழைப்பீங்களா? அண்ணனுக்காக என் கையில் ஒரு அழைப்புதற் கொடுக்குறீங்களா? ரேவதியின் நெற்றி பொட்டில் சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி அடித்தது யார்? ரேவதி துடித்தாள். விழி வழியே உள்மனம் வெளியே பிதுங்கியது. அம்மா, கேட்டேனே? ஆ, கொடுப்பேன். பலே பலே, எங்கள் டாக்டர் தங்கம்னா தங்கம்தான், சொக்க தங்கமே தான். கை குழந்தைக்கு ஈடுகட்டி கள்ளங்கவடு இல்லாமல் வாய் நிரம்ப குதூகலத்துடன் சிரிக்கிறாள் குழலி. ரேவதியின் உள்ளத்தில் உள்ளம் ஊமையானதாக வெம்மியது. என்னோடு தெய்வ குழந்தை, இன்னேரம் உயிரோடு இருந்திருந்தா இப்படித்தானே வாய்க்கொள்ளாமல் சிரிக்கும்? அது செத்ததால தானே என் மனம் வெறுத்து அவரையும் வெறுத்தேன். அந்த மனிதர் அன்றைக்கு ஆத்திர வெறியோட ஈவிரக்கம் இல்லாமல் வாயும் வயிறுமாக இருந்த என்னை கீழே தள்ளி விடாமல் இருந்திருந்தா அந்த குழந்தை பிழைச்சிருக்கோம்ல. ஆண்டவனே, இனி நான் என்ன செய்வேன்? இப்போ என்ன என்ன செய்ய சொல்கிறா? பொங்கிய ரேவதி மெல்ல எழுந்து சென்று கண்ணீரை கழுவி கொண்டு வந்தாள். குழலி பெண்ணே, உன்னோட வெள்ள சிரிப்பில் நான் குழந்தை தெய்வத்தை கண்டேன். அதனால் நீ என் குழந்தையாவே வந்து எனக்கு ஒரு முத்தம், ஒரே ஒரு முத்தம் கொடு. நான் உனக்கு தாயாகி நானும் உனக்கு முத்தம் கொடுத்துடுறேன். வா, ஓடி வா குழலி, விம்மினாள் ரேவதி. பாசம் பரிமாறப்பட்டது. முத்தங்கள் பரிவர்த்தனையாயின. குழலி இப்பொழுது விம்மினாள். உனக்கு தூக்கம் வருதா?

0: பொழுதுதான் விடிய போதே, இனிமே தூக்கம் வந்துதான் என்ன புண்ணியம்மா? அப்படின்னா வீடியோ போடட்டுமா? சங்கராபரணம் பார்க்கலாமா? ம், பார்க்கலாமே. சொல்லிக்கொண்டே குழலி தலையை சாய்த்தாள். கொட்டாவி வந்தது, தூக்கமும் வந்துவிட்டது. உறக்கத்திலும் கூட குழலியின் பால் வழிந்த முகத்திலே அழகு புனித கோலம் ஏந்தி சிரிக்கிறது. ரேவதி தாவணியை எடுத்து குழலியின் தளிர் மேனியில் போர்த்தினாள். பிறகு சுழலும் நாற்காலியில் சுழலாமல் வந்தமர்ந்தாள். அவளது அந்தரங்க அறையிலே அவள் உறுத்திதான் சிவராத்திரி விரதம் இருக்கிறாள். இப்பொழுது அவளது மனமும் அந்தரங்க கூடமாக மாறுகிறது. அந்தரங்கம் என்றால் இருட்டுதானோ? இருட்டின் சிரிப்பிலே என்னென்னவோ புரியாத ராகங்களின் பின்னணியில் அவள் தனது வேடங்களை களைந்து வீசி எறிந்து நிர்வாணக் கோலம் தாங்கியவளாக அவளே இப்பொழுது சிரிக்கத் தொடங்குகிறாள். ஞானசீலன், இப்போ நீங்கள் யார், நான் யார்? விடுகதையை மறக்காமல் போட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விடுகதைக்கு உண்டான விடையை சொல்லித்தர நினைப்பு வர வேண்டாமா? சொல்லுங்க மிஸ்டர் ஞானசீலன், சொல்லுங்க. ரேவதி அழுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி நம்மளோட ஷோ போயிட்டு இருக்க. அந்த வகையில இன்னைக்கு டியூஸ்டே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்ட பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சோ இதை பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: மேம், இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சோ அதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நுகர்வோர்னா யாரு, அந்த நுகர்வோர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க.
1: எல்லா பொதுமக்களையும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம், ஆனாலும் அதுல கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வாங்குற மக்களும் கன்சியூமரா தான் வரும். பொருள் மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு டாக்ஸி சர்வீஸ் வாங்குறோம் இல்ல மேல ஏதாவது சர்வீசஸ் நம்ம கேக்குற மாதிரி இருந்தா, அந்த சர்வீஸ் வாங்குறவங்களும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. நம்ம என்ன சர்வீஸ் வாங்குறாங்களோ இல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரும்

0: கன்சியூமருக்குள்ள வருவாங்க. ஆனா மெயின் எக்ஸெப்ஷன் சொல்லி சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் இல்ல ஒரு சர்வீஸ் அவைல் பண்றோம், அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் சொல்லுவாங்க. கமர்ஷியல் பர்பஸ்னா, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கடையில போய் பொருள் வாங்கி அது என்னோட சொந்த யூஸுக்காக யூஸ் பண்ண, அது பர்சனல் யூஸ். ஆனா நான் அது வச்சுக்கிட்டு அது வியாபாரம் பண்றதுக்காகவோ ரீசேல் பண்றதுக்காகவோ அது யூஸ் பண்ற போறீங்கன்னா, அந்த நபர்ல வந்து கன்சியூமர்ன்ற கான்செப்டுக்குள்ள வரமாட்டோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது சாப்பிட்றவோ இல்லை வேற ஏதோ பண்ணதுக்கு அப்புறம் அவர் இறந்து போறாங்கன்னா, அவரோட மனைவியோ வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோ அவங்களோட வாரிசுதாரர்கள் சொன்னவங்களும் கன்சியூமர்ன்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இதுதான் மெயினா கன்சியூமர்ன்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இதுல சில பேர் வந்து என்ன பண்ணோம், அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க. நான் இப்போ கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், வாங்கும்போது எனக்கு கூட வந்து ஃப்ரீயா இல்ல கிஃப்டா ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்டா வாங்கின ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், இல்ல நான் ஒரு சர்வீஸ் பார்க்கப்ப நான் உங்ககிட்ட வந்து வாங்கும்போது அவங்க எனக்கு கார்டு கொடுக்குறாங்க, நீங்க இது வாங்குங்க, உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது தேவைப்பட்ட ஒரு சர்வீஸ் நாங்க ஃப்ரீயா பண்ணி தருவோம். அந்த ஃப்ரீன்ற வேர்டு வந்தாலே ஃப்ரீயா பண்ணி தருவோம்னு சொல்றோம், நம்மளும் அதை வாங்க நம்பி வாங்கிட்டு போறோம். ஆனா அந்த சர்வீஸ்க்கு நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வரீங்க, நீங்க பண்ற சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இல்ல ஏதாவது அதுல குறைகள் இருந்தாங்கன்னா, நான் எனக்கு நீங்க சொன்னீங்க நான் ஒரு கன்சியூமர் தான் சொல்லி நீங்க வந்து கன்சியூமர் ஃபோரம் போக முடியாது. ஃப்ரீயா நம்ம என்ன சர்வீஸ் வாங்கினாலும் அது வந்து கன்சியூமருக்குள்ள வராது. சர்வீஸ் ஆனாலும் சரி, குட்ஸ் ஆனாலும் சரி, அது வந்து கன்சியூமர் கன்செப்டுக்குள்ளே வரவே மாட்டோம்.
1: ஸோ எந்த பொருள் கூட நம்ம ஒரு பொருள் கிஃப்டா வாங்கினாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னாலும் அது வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வராது.
0: மெயினா நம்ம வந்து நமக்காக காசு கொடுத்து வாங்குற ப்ராடக்டுக்காகவும் அல்ல, காசு கொடுத்து நம்ம வாங்குற சர்வீஸ்க்காகவும், காசு முன்னாடி கொடுக்கணும்னு கூட கிடையாது, நம்ம பின்னாடி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம ஒரு கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி நம்ம எந்த பண்ணாலும் அது கன்சியூமர் கன்செப்டுக்குள்ள வரும். மெயினா கன்சியூமர் என்னன்னு, நான் கன்சியூமரா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட் இதுதான்.
1: ஓகே, நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கி நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்,
0: கண்டிப்பா வந்துடும்.
1: ஓகே, இப்போ இஎம்ஐலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்.
0: கண்டிப்பா, முன்னாடி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது, ஆன்லைன்ல சர்வீசஸ் வாங்குறது எல்லாமே கன்சியூமர்ல வருமோன்றதுல டவுட் இருந்துச்சு. ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அது வந்து 1986 கொண்டு வந்தேன். அப்போ இந்த ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் கிடையாது, அந்த சர்வீசஸே இல்லை, எல்லாருமே கடைக்கு போய் வாங்குறது தான். அப்புறமேட்டு தான் ஒரு 2010 மேலதான் இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கடையில போய் வாங்குறத விட ஆன்லைன்ல வாங்குறது தான் அதிகமே. ஒரு 5 நிமிஷம் போன் பார்த்தாலே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை பார்த்தோன்னு அவங்க எடுத்துடுறாங்க, எனக்கு அது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி வாங்கும் போது அதுல நிறைய ப்ராடக்ட் வருது. நம்ம ஒரு போன் ஆர்டர் பண்றாங்க, கல்லு வருதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம். இல்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்றாங்க, நாக்கு கலர் கரெக்டா வரல, இல்ல எனக்கு வந்து அது கிழிஞ்சு போய் வந்திருக்கு, நான் கேட்ட ப்ராடக்ட் வரல, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அதெல்லாமே முன்னாடி ஆக்ட்ல அவங்க கன்சியூமரா வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனாலதான் இப்ப 2019 அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்க. அமெண்ட் பண்ண போது மெயினா அதுல வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இஎம்ஐல வாங்குற மாதிரி இருந்தாலும் அதோட பில்லு நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, அது வச்சுட்டு நம்ம கேஸ் போடலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் கன்சியூமர் கான்செப்டுக்குள்ள தான் வருவாங்க.
2: ஓகே மேம், அண்ட் இவ்வளவு நேரம் நுகர்வோர்னா யாரு, அந்த கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: சொன்னீங்க. சோ இப்போ வந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க.
1: ஹிஸ்டரி சொன்னீங்கன்னா 1970 வரைக்கும் அதுக்கு முன்னாடில இருந்தும் இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் மக்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றதை விட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுறதுலதான் பிஸியா இருந்தாங்க. சோ என்ன பர்பஸ்க்காக இந்த ஆர்கனைசேஷன்ஸ் உருவாங்கினாங்களோ அதோட நோக்கம் நடக்கதில்லைன்ற மாதிரி வந்த போது நிறைய கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் வந்து மக்கள் வருவாங்க. மக்களுக்காக வந்து வேலை செய்யற இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாம தவறே இருக்கிற பப்ளிக் இன்ட்ரெஸ்டடான பர்சன்ஸ் எல்லாரும் ஒரு பீப்பிளா சேர்ந்து அவங்க அதுக்கு எகெயின்ஸ்டா போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் அதோட மெயின் நோக்கம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது, என்ன நம்ம ஒரு கடைக்கு போறோம், ப்ரொடக்ட் வாங்குறோம், சோ கன்சியூமர்ன்ற முறையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் இல்ல, நிறைய ரைட்ஸ் இருக்கு கன்சியூமர்ன்ற முறையில அவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்ககிட்ட வந்து தப்பான ப்ராடக்ட்ஸ் இல்ல, நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வைக்க போறோம் அது வந்து ஒரு சோப்பானா வெச்சுக்கிது கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி வைக்கறாங்க, ஆனா அது கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா அவங்க கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி நமக்கு விக்கறாங்க, பட் உண்மையாவே அதுல வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ அதுல பின்னாடி வந்து அதுல போட்டுருப்பாங்க உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம். சோ அத பத்தி இருக்க அவேர்னஸ் யாருக்கும் இல்ல. இதெல்லாமே வந்து கன்சூமர் ஆர்கனைசேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாத்தை பத்தியும் பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. சோ அது தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எதுமே அவங்க கண்டக்ட் பண்ணல. அதே மாதிரி தப்பான ப்ராடக்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கம்மியான ப்ராடக்ட்ஸ் அது வந்து மக்களை ஏமாத்தி வந்து ஹை பிரைஸ்ல வித்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா வந்து அது கோடவுன்ல எடுத்து வச்சுட்டு ப்ராடக்டே இல்ல சொல்லி டிமாண்ட் உருவாக்கி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட மக்கள் அது வேணும்ன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் உருவாக்கின பிறகு மக்கள் கிட்ட அது வந்து ஹை பிரைஸ்ல விக்கிறது. அந்த மாதிரி நிறைய மேல் பிராக்டிஸ் பண்றது, ஃபுட் இல்லனால மற்ற திங்ஸ் எல்லாம் அடல்ட்ரேஷன் பண்ண, அடல்ட்ரேஷன்ன்றது மாயம் கலந்த ஃபுட் ப்ராடக்ட் பண்றது.
0: அப்படினா என்ன?
1: இப்போ ஆன்லைன்ல கூட நம்ம நிறைய ஆப்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு ஃபுட்ன்றது வந்து நான் வந்து சாப்பிடுற ஃபுட்ன்றது எக்ஸாக்ட்டா சொல்லல. இப்போ கடையில கூட நம்ம போய் ஒரு பாட்டில் ட்ரிங்க் வாங்குறோம். அது நம்ம வாங்கும்போது அதோட பின்னாடியே வந்து எல்லாத்தோட பெர்சன்டேஜஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தண்ணியா இருந்தால எவ்வளவு இருக்கணும், சுகர் மாயம் கலந்த கடைக்கு போவாங்க. தெரிய வரும்போது அவங்க நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வாங்கின கடையில போயிட்டு நான் இந்த மாதிரி வாங்கணும், இந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த மாதிரி மாயம் கலந்திருக்கு இல்ல வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது பழைய காலத்துல என்னன்னா அவேர்னஸ் இல்லாதவங்களுக்காக இந்த கடைக்காரங்கள் அவங்கள வந்து ஏமாத்துவாங்க. எங்களுக்கு தெரியல, அவங்களோட ரைபிலிட்டில இருந்து அவங்களோட பொறுப்புல இருந்து அவங்க வெளியில வந்து கன்சியூமர் மேல பழி போடும். ஏன்னா முன்னாடி கன்சியூமர் பிவேர்னு ஒரு வேர்டு இருக்கு, வாங்குறவங்க தான் பார்த்து வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கன்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒரு கடைக்கு போய் வாங்குறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், நான் தான் பார்த்து வாங்கியிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாரோட எண்ணமும் அப்படிதான். ஒண்ணுமே தெரியாதவங்க பண்ண நீங்க தான் பார்த்து வாங்கியிருக்கணும் ஒரு வார்த்தையோட முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியல. இந்த மாதிரி இருக்கிற நிறைய கஷ்டங்கள் மக்கள் பொதுமக்கள் அனுபவிக்கிறாங்கன்றது கன்செப்ட்னாலதான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்ததாகும். அது கொண்டு வந்த பிறகு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இப்ப மக்கள் அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கன்சியூமர் என்ன, கன்சியூமருக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன்ஸ் என்ன, என்ன நடந்தா அவங்க போகலாம், விற்கிறவங்க அவங்களோட கடைக்காரங்களானாலும் மேனுஃபேக்சர்ஸ் ஆனாலும் அவங்களோட பவர் வச்சு பொதுமக்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு எப்படி அதுல ரெமெடி கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஆக்டே கொண்டு வந்தாங்க.
0: ஓகே மேம், அண்ட் இன்னும் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நுகர்வோர்னா யாரு, அந்த கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்

0: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நான் ரைஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவுதான் காம்பன்சேஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா?
1: ஸ்பெசிபிக்கா சட்டத்துல இதுக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன் அமௌண்ட் கேட்கணும்ன்றது நம்ம இல்ல. ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு வந்த பாதிப்பு அது வேல்யூ பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு 10 ரூபாய் வந்து ஒரு ட்ரிங்க் வாங்குறோம், நான் அதை சாப்பிடுறோம், 10 ரூபாய் தானே ப்ராடக்ட்னு வந்து நான் வாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டிசீஸ் வருதோ, அதனால எனக்கு வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் கிளைம், அதனால வர லாசஸ், அது ஒவ்வொரு மக்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்க போற டாக்டர்ஸ், அவங்க பாக்குற ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்களுக்கு அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சில பேர் சப்போஸ் ஒரு வாமிட்டிங் டிசீஸ் டயரியாவோட முடிஞ்சிடும், சில பேருக்கு அது கொஞ்சம் அதோட அக்ரெசிவான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ காம்பன்சேஷனோட வேல்யூ வந்து இந்த ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து டிஃபெக்ட்டுக்கு இவ்வளோன்றது வந்து எதுலயும் வந்து சட்டத்துல சொல்லல. பட் இட்ஸ் எ ரீசனபிள் அமௌண்ட் இருக்கணும் என்றதுதான் சட்டப்பறவை இருக்கு. காம்பன்சேஷன் பிக்சரா கிடையாது. பட் நம்மளோட ஒரு ஹியூமன் ஹியூமானிட்டி பேசிஸ்ல இல்ல, நமக்கு வந்து காமன் பீப்பிள் வாக்கும் போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குனதுக்கு போய் 10 கோடி கேட்க முடியாது. நமக்கு அது ஜெனரலாவே தெரியும் ஓவர். சோ அந்த மாதிரி ரீசனபிள் அமௌண்டா காம்பன்சேஷன், அதுக்கு ஈச் ஹெட்ஸ்ல என்னன்றது நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கன்சூமரோட விருப்பம் தான்.
0: ஓகே மேம், இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், பட் அதால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுனா அந்த இடத்துல போய் நான் காம்பன்சேஷன் நான் ஒரு ப்ராடக்ட் மேல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நான் கன்சியூமர் ஃபோரம்ல சப்மிட் பண்ணணும்.

0: அவங்க அது வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க, எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பும். இப்போ கன்சியூமர் ஃபோரத்துக்கு ஒரு கேஸ் போடுறோம், நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் எனக்கு சரியில்லைன்னு சொல்லி நான் போடுறோம், கோர்ட்டுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அது வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பணும்னு இஃப் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட லெபார்ட்டரிக்கு அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டோட கிரெடிபிலிட்டி, அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி அதில் இருக்க ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் ஆர்டரே பாஸ் பண்ணும். ஒருத்தருக்கு சின்ன அடிபட்டுச்சுன்றதுக்காக போன உடனே மேனுஃபேக்சரர் கூப்பிட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறது வந்து அது ஜஸ்டிஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கேயும் மெயின் டீசன் தான். ரெண்டு பேருக்குமே நியாயம், யாருக்கு நியாயமும் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டாக நியாயம் கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், இப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் மட்டும் தான் கிடைக்குமா, இல்லைனா இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா?
0: கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, சட்டப்படி அதில் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பீனலும் இருக்கு, இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்கு. அது கூட 25,000 ரூபாய் மினிமம், 25,000 ரூபாயில இருந்து 1,00,000 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்தும் கொடுக்கலாம். காம்பன்சேஷன் அமௌண்ட் மட்டும் இல்லை, அவங்க பண்றதுக்காக பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்கலாம். பட் அது ஆக்சுவலி அதை எப்படி கொடுப்பாங்கன்னா மோஸ்ட் ப்ராபர்லி வந்து காம்பன்சேஷன் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு இப்போ எனக்கு பாதிப்பு ஏற்பட்ட எனக்கு லாஸ் வந்துச்சு, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லி தான் நான் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. கோர்ட்டில் வந்து அவங்க வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி அவார்டு பாஸ் பண்ணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், எனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஃபுல் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அவார்டு அமௌண்ட் அவார்டுன்றது ஒரு காம்பன்சேஷன் கோர்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க எனக்கு கொடுக்கலனா நான் அதுக்கு வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணதுக்காக கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்காக இந்த மாதிரி 3 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் பீனல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்.
1: ஓகே மேம், இப்போ ஒரு கன்சியூமர் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரு 21 டேஸ்ல தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ கன்சியூமரோட கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது காலக்கெடு இருக்கா மேம்?
0: கண்டிப்பா இருக்காது, ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப நாளுக்குள்ள பண்ணணும்ன்றது கிடையாது, ஷார்ட் பீரியடுக்குள்ள தான் பண்ணணும்னு இருக்கு. இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா எதிர்பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வீஸ் ஆன பிறகு வித்தின் 45 டேஸ் அவங்க அதுக்கு பதில் போடணும். அவங்களுக்கு அது வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தா வித்தின் 45 டேஸ்க்குள்ள பண்ணணும். மேக்சிமம் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாதுன்றதா 3-4 மந்த்ஸ்க்குள்ள டிஸ்போசல் கொடுக்கணும், அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கு, நம்மளோட ஜுடிஷியரி பத்தி இருக்க கம்ப்ளைண்ட்ஸே ரொம்ப லாங்கா வந்து கேசஸ் போகுதுன்றதுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோரம்ஸே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாதிக்கப்பட்ட கன்சியூமருக்கு எவ்வளோ சீக்கிரமா டிஸ்போசல் கொடுக்கணும்ன்றது இருக்கு, மேக்சிமம் 3-4 மந்த்ஸ்க்குள்ள டிஸ்போசல் கொடுக்கணும்ன்றது ப்ரொசீஜர்ஸ் படி சொல்லுவாங்க.
1: ஓகே மேம், அண்ட் நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வழக்கறிஞர் அகிலா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ என்ன மாதிரியான

0: இன்னைக்கு நம்ம ஷோல சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்ட பேஸ் பண்ணி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம கூட போகலாம்?
1: லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க.
0: சரி.
1: ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நான் வந்து அதை பற்றி யோசிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அதை அப்ரோச் பண்ணதுக்கு லிமிட்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு பாதிப்பு ஏற்பட்ட 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் கன்சியூமர் ஃபோரம். அதுதான் லிமிட். 2 வருஷத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அது லிமிட்டேஷனில் பார் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நல்லா கொடுக்க முடியணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தோம், ஸோ நான் அடுத்த நாளே போய் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு 2 இயர்ஸ் பீரியட் கொடுத்துருக்கேன். 2 வருஷத்துக்குள்ளே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அதை லிமிட்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் நான் போகிறோம், பிகாஸ் லோவர் லெவலில் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் போய் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம், அதில் ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த நிவாரணத்தில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் அப்படின் பேரில் மேலும் அப்பீல் போகணும்னு நினச்சிங்கன்னா 45 டேஸ், அதுக்குள்ளே நான் அப்பீல் போகணும். அந்த அப்பீல் போகிறதுக்கு 45 டேஸ் டைம், அதுவும் லிமிட்டேஷன் பீரியட். ஸோ நான் ஸ்டேட் கமிஷனில் நான் அப்பீல் அப்ரோச் பண்ணலாம். ஸ்டேட் கமிஷனில் அவங்க அந்த அப்பீல் ஹியர் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர்ஸ் படி ஹியர் பண்ணி அதில் ஒரு அவார்ட் பாஸ் பண்ணுறோம், அதிலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அதுக்கு மேல் கோர்ட் போகணும்னா நேஷனல் கமிஷன் சொல்லும். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் 30 டேஸ், 30 டேஸ் ஸ்டேட் கமிஷனோட ஆர்டர் ரிசீவ் ஆனதுலேருந்து 30 நாள் டைம், அதுக்குள்ளே நான் அப்பீல் போகலாம். ஸோ அந்த டைம் பீரியடும் இல்லாமல் கிடையாது. பட் அதுக்காக வந்து நான் 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு இல்லை 30 நாள் தாண்டி போயிடுச்சு அதுக்கு மேலே எனக்கு போடவே முடியாதுன்னு இல்லை. பட் நம்ம அதுக்கு மேலே ஒரு நாள் டிலே வர்றதுக்கு அதுக்கு ஜட் கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ஜெனுவினான ரீசன் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், நம்ம கொடுக்குற ரீசன் கரெக்டாக இருக்கும். பட் நார்மலி லிமிட்டேஷன் பீரியட் ஒரு கேஸ் போடுறதுக்கு 2 வருஷமும் அப்பீல் போடுறதுக்கு அந்தந்த கோர்ட்டுக்கு ஸ்பெசிஃபை 45 to 30 டேஸ் டைம் தான்.
0: ஸோ வேலிட் ரீசன் இருந்தது அப்படின்னா அந்த 45 டேஸ் தாண்டினாலும் நம்மளால
1: ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து கண்டோன் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணி ஃபைல் பண்ணணும். அதுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் ரீசன் நம்ம வந்து நான் பார்க்க முடியல எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஸ்பெசிஃபிக்காக கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ரீசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்குதுன்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி அது கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். பட் நார்மல் இப்போ பப்ளிக் பீப்புள் டேஸ் லிமிடேஷன் பீரியட் 2 இயர்ஸ்.
0: ஓகே மேம். அண்ட் இப்போ என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு காலக்கெடு இருக்கு? ஸோ இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா?
1: ஸ்பெசிஃபிக்காக காலக்கெடுன்றது வந்து இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே வரணும், இவ்வளோ மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே வரணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சட்டத்தில் கிடையாது. மேக்ஸிமம் 2 இயர்ஸ் காமனாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடனே அப்ரோச் பண்ண முடியலன்ற எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம். இன்னும் வந்து வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாதவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம். அவங்க மேரேஜ் போய் நான் வாங்கின கடைக்கு போய் நான் சொல்லும் போது அவங்க வந்து நாங்கள் இதில் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நீங்கள் வேணால் மேனுஃபேக்சர் கிட்டே போங்கன்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்கலாம், மற்ற இடத்துல இருக்கலாம். அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யார் அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாதவங்க இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு ஒரு அவேர்னஸ் தெரியுது, ஓ இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் கன்சியூமர் ஃபோரம் ஒன்று இருக்கு, நான் இங்கே இந்த மாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தெரியும் போது அவங்க அந்த காரணத்துக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 1 மாசம் 2 மாசம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அப்புறம் அவங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல தான் இந்த 2 வருஷம்ன்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது உடனே நமக்கு நிவாரணம் பண்ணலாம், இந்த மாதிரி உடனே பார்த்த உடனே நம்ம அப்ரோச் பண்ணணும்ன்றது as soon as possible. பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சோனா as soon as possible நம்ம அப்ரோச் பண்ணணும் கோர்ட்டுக்கு. நம்ம டிலே பண்ணாங்கன்னா அது டிஃபென்ஸ் பாயிண்ட், ஆப்போசிட் சைடா இருக்கிறோம், எதிர்பார்ட்டிகளுக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு, ஏன் இதனால டிலே, இவ்வளோ நாள் டிலே நீங்க எதனால வந்தீங்க கோர்ட். அன்லஸ் அவங்க வந்து கில்ட்டியா இருக்கிற வரைக்கும் கோர்ட் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணும். அவங்க பண்ணது தப்புன்னு நிரூபிக்கிறது வரைக்கும் அவங்க மேல அவங்க நீங்க தப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது ஈவன் கன்சியூமர் கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, கிரிமினல் கேஸ் ஆனாலும் அன்டில் ப்ரூவ் கில்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நீ பண்ண தப்புன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவன் வந்து இன்னசென்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா பார்ப்பாங்க. ஸோ நீ இவ்வளோ லேட்டா வரீங்கன்றதுக்கு ஒரு க்வெஸ்சன் தான், ரீசனபிள் காஸ்ட் இருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு வந்ததுன்னா அது அக்செப்டபிள். இல்லை நான் அப்படியே வேணான்னு விட்டுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேஸ் போட்டுக்கலாம்னு நினச்சி நான் வர முடியாது. ஸோ அப்படி வந்தீங்கன்னா ஏதனால இவ்வளோ டிலே, நான் அது ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருந்துச்சு, ரீசனபிள் காஸ்ட் இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அக்செப்டபிள், இல்லைனா அதுக்கு வந்து நிவாரணம் நமக்கு கிடைக்காது. நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு இந்த மாதிரி நிவாரணம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம as soon as possible நம்ம அப்ரோச் பண்ணணும்.
0: சோ எல்லா விதமான கன்சூமர் கம்ப்ளைன்ட்ஸ்க்குமே 2 இயர்ஸ்ன்றது அப்ளிகபிள்,
1: 2 இயர்ஸ்க்குள்ள ஃபைல் பண்ணணும், 2 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம்.
0: ஓகே மேம். அண்ட் நேயர்களின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி இன்னும் பல விஷயங்களை வழக்கறிஞர் அகிலா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், சோ அதுக்கான பில்லு எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு, பட் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு. நானும் வந்து அது கவனிக்காம வாங்கிட்டேன் அப்படின்றப்போ, இப்ப நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் திருப்பி அந்த கடையிலே போய் நான் கொடுத்து கேட்கறேன், இந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து எக்ஸ்பயர் ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் கேட்கிறப்ப, இப்ப அந்த பில்லுல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த நாளுக்கு அது எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேட்ச் நம்பர் மத்த எந்த டீடைல்ஸ்மே வந்து அந்த பில்லுல வந்து இருக்காது. சோ அந்த கடைக்காரர் வந்து மாத்தி சொல்றது கூட சான்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல நான் நல்ல ப்ராடக்ட் தான் வித்தேன், நீங்க வேற ஏதோ எக்ஸ்பயர் ஆன ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா மேம்?
1: மாத்தி சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 100% இருக்கு. ஸோ அவங்க சொல்லக்கூடாதுன்ற சொல்ல முடியாது. பிகாஸ் டிஃபென்ஸ் எடுக்கும்போது, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் டிஃபென்ஸ் தான் எடுப்பாங்க, இல்லை நான் பண்ணலை அப்படிதான் டிஃபென்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சொன்ன மாதிரியே ரெண்டு ரீசன் ரெண்டுமே சொல்லலாம். கன்சியூமர் மட் பி அவேர், பிவேர் ஆயிருக்கணும்ன்றது இருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்ட் போய் கடையில் போய் வாங்குறோம், நம்மளோட பேசிக்காக நம்மக்கிட்ட என்ன சொல்லலாம் சார், கன்சியூமர் நம்ம வாங்கும்போது அதோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், மேனுஃபேக்சர் டேட் பார்க்கணும், ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும், இன்கிரீடியன்ஸ் பார்க்கணும். ஸோ கன்சியூமர் ஆஸ் அ கன்சியூமர் ஆயிருந்தாலும் நம்ம வந்து பார்க்காம வாங்கி நம்மளோட இக்னோரன்ஸ்னால இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட முடியாது. ஸோ நம்மளும் பார்த்துருக்கணும். கன்சியூமர் மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு நான் சொன்ன மாதிரி செல் பண்ணுறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல அது வந்து அலைஞ்சு போயிருக்கும், ஸோ நமக்கு தெரியாது. அது வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அவங்க தேஷுட் அந்த கன்சியூமர் செல்லர்ஸும் அவங்க கன்சியூமருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது தேஷுட் எக்ஸ்பிளைன் அவங்க ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து அவேர் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருக்கு. ஸோ லைபிலிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கு, வாங்குற பப்ளிக்கும் இருக்கு, அதே மாதிரி செல்லர்ஸ்க்கும் இருக்கு. பட் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இப்போ கன்சியூமர் அப்ரோச் பண்ணானா அந்த கோர்ட் வந்து ரெண்டு பேரோட சைடும் ஹியர் பண்ணிட்டு அதில் என்ன ரீசனபிளான ரைட்டான இது லிஸ்ட் டிசிஷன்ஸ் கொடுத்துருவோம், அவரை கொடுப்பாங்க.
0: மேம் இப்போ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கணும், நம்ம ஹேண்ட் ரிட்டனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் ஸோ அதையுமே வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டுக்கு இது ரெண்டு விஷயங்கள் வந்து போதுமானதா?
1: கம்ப்ளைண்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் படி அது என்ன தேவைன்னா, கம்ப்ளைண்ட்டோட இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஒரு கோர்ட்டில் ஃபைல், நான் இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு நான் ஃபைல் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அட்வொகேட்டை நான் ஹையர் பண்ணலை, அட்வொகேட்டை ஹையர் பண்ணாமல் நானே அப்ரோச் பண்ணணும்னா அதில் என்ன தேவைன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட். ஆஃப்லைன் மோடாக இருந்தாலும் ஆன்லைன் மோடாக ரிட்டன் கம்ப்ளைண்ட். நான் ஆஃப்லைன் மோடில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறோம், ரிட்டன் கம்ப்ளைண்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டோட பேர், அவரோட ஃபுல் விலாசம், ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் பார்ட்டின்றது யார் பேரில் நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறோம், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு கடைக்காரனாக இருந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட், அவரோட ஃபுல் விலாசம் டீட்டெயில்ஸோட நமக்கு இருக்கும், பில்லில் இருக்கும் டீட்டெயில்ஸில் இருக்கும், அது போகணும். ஃபேக்ட் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவோம், ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் ஃபுல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கூட என்க்ளோஷராக டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், நான் சொல்கிற விதுக்களுக்கும் டாக்குமெண்ட்ரி பில் இருக்கலாம், இல்லை என்னோட மற்ற டீட்டெயில்ஸ் இருக்கலாம். இப்போ என்ன ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோம், எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டோம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு இவ்வளோ செலவாகிடுச்சு, ஸோ நான் ஜஸ்ட் பில்லு மட்டும் வச்சு நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பில்லோட காப்பீஸ் அது வைக்கணும், எனக்கு என்னென்ன ஆச்சு நான் ஃபேக்ட்ஸில் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும், என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோர்ட்டில் வந்து இதுவே கொடுக்கணும். கோர்ட்டில் ஆக்சுவலி வந்து கன்சியூமர் ஃபோரமில் வந்து ஒரு பிரசிடென்ட், ரெண்டு மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் இருப்பாங்க. ஸோ ஈச் பீப்புளுக்கும் ஒரு காப்பி, பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஃபேர் காப்பி அண்ட் ப்ளஸ் டூ காப்பீஸ் கொடுக்கணும். அது வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது கூட ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம எத்தனை பேர் ஒருத்தர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாலு பேர் இருக்கலாம், அஞ்சு பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஃபுல் செட், இப்போ நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அலாங் அது கூட வந்து இந்த பேப்பர்ஸோட ஒரு ஃபுல் செட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இதை தான் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு இது மட்டும் போதும்.
0: மேம் இப்போ ஒரு கன்சியூமர் ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கின அந்த கடையோடைய விவரங்கள் வந்து இருக்கணுமா, இல்லைனா மேனுஃபேக்சர் யார் பண்ணாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் அதில் இருக்கணுமா?
1: கடைக்காரனையும் சேர்த்து நான் வந்து ஆப்போசிட் பார்ட்டியா நான் சேர்க்கறீங்கன்னா நான் அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் மென்ஷன் பண்ணணும்.
0: இல்லை மேம் இப்போ மெயினாக யாரோட இது அதில் இருக்கணும்,
1: ரெண்டு பேரோடதும் இருக்கணும். பிகாஸ் மேனுஃபேக்சர் கிட்டே நான் டைரெக்டாக போய் நான் பர்ச்சேஸ் பண்ணலை, மேனுஃபேக்சர் கிட்டேருந்து இவங்க ரீட்டைலர்

0: ராஸ் வாங்கி அவங்க தான் விற்கிறாங்க. அப்போ நான் வீட்டைலரோட அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணும், அவங்களே ஒரு பார்ட்டியா சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கும் அவங்க சொல்றதுக்கு. ஸோ நான் அவங்களையும் சேர்க்கணும், மேனுஃபேக்சர்ஸையும் சேர்க்கணும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்ட்டியா சேர்க்கணும். அவங்களோட ஃபுல் அட்ரஸ் வேணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, கோர்ட் வந்து இப்போ நான் உங்க மேல ஒரு கேஸ் போடுறீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் கேஸ் போடுறோன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரெண்டு பார்ட்டிஸுக்கும் ஹியர் பண்ணது. ஏன்னா என்னோட கேஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கோம். ஆப்போசிட் சைட்ல அந்த கடைக்காரனானாலும் சரி மேனுஃபேக்சர் ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு சைடு இருக்கும், அவங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சரி, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் டிசைட் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சர்ஸ் அவங்க ஒரு நாள்ல வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம், அவங்க எங்கெல்லாம் சேல்ஸ் பண்றோம், யார் வாங்குறாங்க, அவங்களுக்கு யார் பாதிப்பு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே போத் பீப்புளுக்கும் வந்து ஹியர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அவங்களுக்கு டியூ இன்டிமேஷன் வேணும். டியூ இன்டிமேஷன் வந்து அட்ரஸ் இருந்தா நோட்டீஸ் சென்ட் பண்றதுக்கு அதுக்கேற்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழி நோட்டீஸ் வரும். ஸோ அதனால ரெண்டு பேரோட அட்ரஸும் கண்டிப்பா இருக்கும்.
1: ஓகே, இப்ப காம்பன்சேஷன் அப்படின்றது மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கிடைக்குமா இல்ல ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே கிடைக்குமா?
0: காம்பன்சேஷன் நம்ம வந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்தா கிளைம் பண்ணுவோம். மேனுஃபேக்சரர் கிட்ட மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ணணும்னு கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லை மூணு பேருமே சேர்ந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணலாம். இல்ல மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட மட்டும்தான் வேணும்ன்றதும் நம்ம கிளைம் பண்ணலாம். அது நம்மளோட டிஸ்கிரிஷன். ஏன்னா கடைக்காரங்க வந்து சொன்ன மாதிரி நான் கடையில வாங்கி வச்சிருப்பாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு லைபிலிட்டி நம்ம டிசைட் பண்றது எப்படின்னா, நான் கடையில போய் ப்ராடக்ட் வாங்குறோம், அவங்க அதை வச்சிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள யூஸ் பண்ண பிறகு எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருது, இல்ல யூஸ் பண்ண பிறகு எனக்கு வேற ஏதாவது அலர்ஜி வருது, அந்த மாதிரி வந்தது. இப்ப நான் ட்ரெஸ் வாங்குறோம், இட் இஸ் குட், நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி நான் வாங்குறோம், ஆனா ஒரு வாட்டி யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல. நான் யூஸ் பண்ண பிறகு ஒரு வாஷ் பண்றேன், இல்ல ஏதாவது நான் வெளியில சும்மா மழையில வெளியில போறோம், அது நினைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் கலர் மாறும், ஃபேட் ஆகும். ஸோ அதுல கடைக்காரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை. அவங்க ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, வித்திருக்கா, அதுல நடந்திருக்கிறது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதுக்காக நான் இப்போ ஒரு 10 லட்சம் கிளைம் பண்றாங்கன்னா நான் கடைக்காரன் நீ 10 லட்சம் தரணும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். டிஃபெக்டை பொறுத்ததுக்கு ஒரு ப்ராடக்டோட டிஃபெக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்கணும், அவங்க பேர்ல தான் நான் கிளைம் பண்ணணும். அதுக்காக அவங்கள வந்து கடைக்காரனே நான் பார்ட்டியாக சேர்த்ததுனால அவங்களும் சேர்த்து தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரி டிஃபெக்ட் வந்திருக்கு, எங்க டெஃபிஷியன்சி நடந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும் டிசிஷன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டாக்ஸி சர்வீஸ் பண்ணுறோம், டாக்ஸி ஏஜென்சியில் புக் பண்ணுறோம். அந்த ஏஜென்சி பெரிய பெரிய ஏஜென்சிஸ் இருக்குது. நான் அங்கே இப்போ நான் இங்கே இருக்கோம், எனக்கு சென்னையிலேருந்து வரதுக்கு புக் பண்ணிட்டு இருக்கோம். டாக்ஸியில் வந்து அந்த வர வழியில் வரும்போது டாக்ஸியில் மிஸ்டேக்ஸ் வருது, ஓகே, அந்த டாக்ஸி டிரைவரோட ஏதோ மிஸ்பிஹேவியர் இருந்தாலும் ஓகே. அது மீறி டாக்ஸி ஏஜென்சியோட மீறி வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் வந்துச்சு, அது டாக்ஸி ஏஜென்சிக்கு சம்பந்தம் இல்லை, அந்த டிரைவரோட ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரையும் கிளைம் பண்ணாலும் சம்பந்தமே இல்லை. டாக்ஸி ஏஜென்சிக்கு தெரியாத விஷயத்துக்காக நடந்ததுக்காக நம்ம அவங்கள கிளைம் பண்ண முடியாது இல்லை. அது மாதிரி தான் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு யார் காரணமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனால் பார்ட்டிஸாக சேர்க்க கூடாதுன்ற, ஏன்னா எதிர்பார்ட்டியாக யாரை சேர்க்கணும், யார் வந்து கிளைம் பண்ணணுன்றது வந்து கம்ப்ளைனண்டோட விருப்பம் தான். பட் நம்ம கிளைம் பண்ணுற ப்ரேயர் வந்து அவங்க பேரில் இருக்கிற நிவாரணம் நம்ம என்ன கேட்குறாங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணுவோம். ஒருத்தவங்களை பார்ட்டியாக சேர்த்ததுனால கோர்ட் அப்படியே அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டேன். அவங்களோட பேரில் டெஃபிஷியன்சி நடந்திருக்கா, அவங்க எதாவது தப்பு பண்ணியிருக்காங்களான்றது கரெக்டாக விசாரிச்சு எவிடன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டரே கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், அண்ட் இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க சொல்லக்கூடிய விஷயம்,
0: பொதுமக்களா வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, ஒரு கன்சியூமரா அவங்களுக்கு பாதிப்பு போது என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தெரியல. ஸோ பொதுமக்களா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு நீங்க ஜெனுவினா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற உங்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுதுன்னா நம்ம ஊர்ல அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் நிறைய இருக்கு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 என்றதே அதுக்காக கொண்டு வந்திருக்கிறது. அதனால எல்லா மக்களும் அது பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கோங்க.
1: ஓகே மேம், அண்ட் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ மேம்.
1: நேயர்களே, இதுவரைக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் இது ஆண்டவன் கட்டளை.

நிலையத்தில் நேரம் 2:33 34 இனி ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒலிக்கிறது. பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: உழைத்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய என்றும் இனியவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னேஞ்சல்
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, பின்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம், உட்பிரையர், காக்காச்சி, பேராபூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3ஆம் தேதியன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவிருக்கும்.

0: ஒலித்து அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள மொழி பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30.
1: போலீஸ்,
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க,
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சங்கீத சாரல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாரண முகவா என தொடங்கும் கோடீஸ்வரையர் பாடல் ஹம்சத்வனி ராகம் தாளம் ரூபகம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று மாலை 4 மணிக்கு வேலுண்டு வினையில்லை ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இணைந்திருங்கள் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: ஓம் முருகா ஆர்ட்ஸ் வழங்கும் வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், அம்பிகா, எம் என் நம்பியா, செந்தல், டெல்லி கணேஷ், வடிவுக்கரசி, ஜெய கணேஷ் மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை திரைக்கதை இயக்கம் கே சங்கர்.
1: திருமலை குமாரசுவாமி சரணம் ஐயா.
2: ஐயா, அம்மாவோட திடீர்னு மோசம் ஆயிடுச்சு, அவங்க பார்க்கணுங்கிறாங்க.
1: மங்களம் என்னம்மா? மங்களம்,
2: இனி நான் பொழிக்க மாட்டேன்ப்பா.
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது
2: அப்பா. என் மகளையும் இவரையும் இனிமே நீங்க தான்ப்பா பார்த்துக்கணும். என் மகளே, என் மகளே, நீங்க வளர்த்து நான் வேண்டிக்கிட்டபடி வைகாசி விசாகத்தண்ணிக்கு இந்த ரத்தின வேலை என் மக கையாலேயே.
1: மங்களம், மங்களம்,
2: ஐயா குழந்தை
1: வேண்டாம். இது சுக்கிரி குழந்தை, துரதிருஷ்டம் பிடிச்ச சனிய பிறந்த உடனே தாய முழுங்கிற ஏம.
3: மாமா, என் மகளை எங்கிட்டு இருந்து பிரிச்ச இல்ல, என் கையால கூட தொட மாட்டேன்.
1: மாமா வேண்டாம், அப்படி கூப்பிடாத. இனிமே அந்த உறவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அந்தஸ்து தகுதி எதுவுமே பார்க்காம என் மக விரும்புறாங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளே போயிட்ட பிறகு இந்த உலகத்துல எனக்கு எந்த பட்டமும் கிடையாது.
4: ஐயா, நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் முருகனோட செயல்.
1: முருகன், என் மக உயிரை காப்பாத்தாம என்னை கைவிட்ட முருகனே என் மனசால கூட நினைக்க மாட்டேன். என் பொண்ணோட உயிரை பறிச்சிட்ட முருகனுக்கு இந்த ரத்தினவேல் காணிக்க கிடையாது. என் மக இல்லாத ஊர்ல இனிமே நான் இருக்க போறதில்லை. எந்த உறவும் எனக்கு தேவையில்லை.
3: ஜெகதீஷ், இனிமே நான் என்னடா பண்ண போறேன்? இந்த குழந்தைய, இந்த குழந்தைய எப்படிடா வளர்க்க போறேன்?
4: கவலைப்படாதடா, நான் இருக்கேன். சந்தேகத்துக்கென இல்லாம உயிர் போயிடுச்சுல்ல. இத வெளியே யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. தப்பு தப்பு.
2: ரொம்ப சந்தோஷங்க.
4: எல்லாம் சரி, ரத்னவேல் கை நழுவி போயிடுச்சே.

0: தாரா, தங்கச்சி தாரா.
1: அண்ணே வாங்கண்ணே.
0: ஐயோ வாங்க, நான் வாய் நிறைய கூப்பிடறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை என் தங்கச்சியா அடையறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும் பாத்தியாமா? நான் நினைச்ச மாதிரியே உன்னை இந்த மாளிகைக்கு மகாராணி ஆக்கிட்டேன். எப்படி எப்படி
1: அண்ணே? இதுக்காக நீ எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செஞ்சேன்னு எனக்கு தெரியாதா? அவரோட முதல் சம்சாரத்தை பிரசவத்தனைக்கே கொண்டுட்டியே.
0: தாய கொன்னு அன்னைக்கு அந்த குழந்தையும் கொண்டு இருப்பேன். ஆனா அந்த பூபதி கிழவன் உன் புருஷ சோமசுந்தரத்துக்கு கொடுத்த சீதனை சொத்தை எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டா. அதனாலதான் அந்த குழந்தைய கொல்லாம உயிரோட விட்ட. தாயில்லா குழந்தைய வளர்க்கணுமேங்கிற ஒரு காரணத்தை சொல்லி உன்னை இந்த வீட்டுல ரெண்டாம் தரமா கட்டி வச்சிருக்கேன். இப்ப நீ கோட்டீஸ்வரி ஆயிட்ட. ஆனா இலட்சியம் தான் 18 வருஷமா நிறைவேறல.
1: ஏன் அப்படி சொல்ற? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனும் அன்னைக்கே இந்த நிர்வாகம் பூராவும் உன் கைக்கு வந்துருச்சே.
0: நிர்வாகம் என் கைக்கு வந்து என்னம்மா பிரயோஜனம்? நான் வேலைக்காரன் தானே, நான் இன்னும் கோட்டீஸ்வரன் ஆகலையே.
1: மெதுவா பேசு, அவர் மேலதான் இருக்கார். வா டிஃபன் சாப்பிடலாம்.
2: காக்க காக்க கலகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தரையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட, பில்லி சூன்யம் பிறவகை அகல, வல்ல பூதம் பிளாஸ்டிக பேய்கள், அல்லனை தடுத்தும் நடந்தா முடியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும்,
3: குள்ளிவாய் பேய்களும்
4: காலங்காத்தல அர்ச்சனையே, அவளை ஏன் திட்டுற?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கந்த சிருஷ்டி கவசத்தை கத்தி சொல்லக்கூடாது, மந்திரங்களை உறக்க சொன்னா பலிக்காதுன்னு சொன்னங்க இல்லமா?
4: அப்படி எந்த சாஸ்திரத்துல சொல்லியே? பூஜை பண்ணும்போது குறுக்க வந்து தடுக்க கூடாது, அதான் மகா பாவம். ஏழு ஜென்மத்துக்கு விடாது.
2: சின்னம்மா ஒண்ணு தப்பாவே சொல்லலப்பா, நானும் பிரார்த்தனையை முடிச்சிட்டேன்.
1: சரி சரி, டிஃபன் சாப்பிட வாங்க.
4: கருப்பா, உங்க அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம உன்னை நல்லபடியா வளர்த்துட்டேன். ஆனா உங்க அம்மாவோட கடைசி ஆசைப்படி அந்த ரத்தன வேலை முருகனுக்கு செலுத்தத்தான் இன்னும் வேலை வரல. ஊரை விட்டு போன உங்க தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட தான் அந்த ரத்தன வேல் இருக்கு. அவர் எப்ப வருவாரோ, எங்க இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல.
1: அடியே கருப்பகம், நீ சாப்பிடலாமா? உங்க அப்பாவுக்கு உன் கையால பரிமாறினதான் மனசு வயிறு நிறையுமா. கார சட்டி ரொம்ப பிடிக்கும், நிறையவே வை. கற்பகம் சாம்பார் போடு.
4: கல்பனா, சாம்பார் பக்கத்துல இருக்கு, நீயே எடுத்துக்க. மாமா கிட்ட போடுமா?
0: வேண்டாமா, ஏற்கனவே உடம்பு எடுத்துருக்கு. மாப்பிள, நான் பண்ணைக்கு புறப்படுறேன்.
4: அதுக்குள்ள பண்ணைக்க என்ன அவசரம்?
0: என்ன மாப்பிள அப்படி பேசுறீங்க? என்ன நம்பி ஒரு பெரிய பொறுப்பு அப்படிச்சிருக்கீங்க, அதனா சரியா பாத்துக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம நாம பண்ணில கொஞ்சம் அசந்தா போதும், ஏமாத்திடுவானுங்க.
4: உன்னை ஏமாத்துற அளவுக்கு கெட்டிக்காரன் எவன் இருக்கான்? ஜெகதீஷ், நீ என் கூட இருக்கிறனாலதான் நான் நிம்மதியா இருக்கேன்.
0: மாப்பிள, நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் காப்பாத்திக்கிறோம். இதான் என்னுடைய ஒரே லட்சியம்.
5: கல்யாண சமையல் சாதம் கைகறிகளும் பிரமாதம். அப்பா, இது அநியாயம், அக்கிரமம். என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டு இருக்கியா?
0: அறிவு கட்டவனே, நம்ம வீட்டுல சாப்பிடறதா?
5: நீ தானே சொன்ன நம்ம வீட்டுல சாப்பிட வேணாம், அத்தை வீட்டுல வந்து சாப்பிடுன்னு சொன்ன.
1: அண்ணே, அவன் எங்க சாப்பிட்டா என்ன? தாயெல்லாம் பிள்ளை, அத்தை வீட்டுலதான் சாப்பிட்டுமே. நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா.
5: அப்படி சொல்லுங்க அத்தை, நான் தானே கல்பனாவை கட்டிக்கிற போற புருஷன். மாமா, எனக்கும் கல்பனாவுக்கு எப்ப கல்யாணம்?
4: அது கல்பனாவில் கேட்கணும்.
5: கேளுங்க,
4: கேக்குறேன். கல்பனா, ஞான உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கோ. எப்ப கல்யாணம்னு கேட்கலாம்?
2: அண்ணுமா இருக்கும் பிள்ளையா இருக்கும் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். இந்த முனீஸ்வரனை கட்டிக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. மாமா, முதல்ல இதை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேருங்க. மூஞ்ச பாரு
5: மாமா. அப்பா அப்பா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி எங்க பாருக்கு?
4: நம்ம வீட்டுலதான்டா இருக்கு.
5: அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. கேண்டி சிரிக்கிற, போடி உள்ள. அத்த மாமா,
4: பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலைமையிலன்னு சொல்லுவாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா தான் இருக்கு. நீ தாயில்லா பொண்ணாச்சே, உன்னை வளர்க்கணுங்கிறதுக்காக அவளை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ ரெண்டாம் தாரம் மட்டும் இல்ல, ரெண்டாம் தரமும் தான். எப்படியோ கற்பகம், சின்னம்மாங்கிற பேர்ல உனக்கு பெரிய கடுங்கு அவள் தண்டனையே கொடுத்துட்டேன். வேண்டாமா, அவ ஏதாவது சொன்னான்னா என்கிட்ட வந்து சொல்லு.
1: உங்க அப்பா முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு போறாரா? ரெண்டாவது பொண்டாட்டி சரத்தை பத்தி பெருசா வர்ணிச்சிட்டு போறாரோ? முருகனுக்கு சாம்பிராணி போடுற மாதிரி உங்க அப்பனுக்கு தூபம் போடுறியா? புகையறாரு. நீ பிறந்த அழுதப்பவே உங்க அம்மாவுக்கு மத்தவங்க அழுதுட்டாங்க. உன்னை பெத்தவளை பெத்தவளை பித்து புடிச்சு போ.

0: போயிட்டா மூத்தவ பெத்த பூதேவி உன்னை வளர்க்கறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க, இப்போ என்னையும் எதிரியாக்கி பேசுறாரு அவங்க அப்பா. நீ ஏதாவது போல் முட்டி இருப்ப.
1: நான் ஒண்ணு சொல்லல சின்னம்மா.
0: சின்னம்மாவது பொண்ணமாவது பாத்திரலா கிடக்கு, போயிட்டே போ போடி.
2: என்னடி போய் நிக்கிற பாத்திரம் எல்லாம் தேய், கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்கணும், ஒவ்வொரு பாத்திரத்திலயும் என் முகம் தெரியணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க.
1: கல்பனா பைப்புல தண்ணி வரல, கொஞ்சம் கொஞ்சம் மோட்டர் போடுறியா?
2: கரண்ட் பில் யார் கட்டுவா? உங்க அம்மாவா? கிணறு இருக்கு, கை இருக்கு, பக்கெட் இருக்கு, இறைய. ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஃபாரஸ்ட் சாரீஸ் எல்லாம் மணிக்கணக்குல ஊற வச்சா என்னதுக்காகும்? சீக்கிரமா துவைச்சு போடுறி. இந்த பாரு, இந்த ட்ரெஸ் நல்லா துவைச்சு அயன் பண்ணி வை, நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு போகணும். இதெல்லாம் முடிச்சிட்டு மாட்டுக்கு தீனி போடணும், சமையல் கட்ட கிளீன் பண்ணணும், சீக்கிரம் சமையல் செய்யணும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வராங்க, தெரியுதா? சீக்கிரம். ஹாய் ரவி.
3: ஹாய்.
4: நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா?
3: பேசுனேன், ஆனா அக்கா இருக்கும்போது எப்படி தங்கச்சி கல்யாணம் கேக்குறாங்க?
4: என்னது அக்காவா? அது எங்க வீட்டு வேலைக்காரி.
3: ஓஹோ, சரி கல்பனா, நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன், நீயோ ஒரு பெரிய லட்சாதிபதியினுடைய மக. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா?
4: நீங்க அத பத்தி கவலைப்படவே வேண்டாம் அம்மா, நான் கீழ்ச்ச கூட தாண்டவே மாட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கீழ்ச்ச கூட தாண்ட மாட்டாரு.
3: ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். கல்பனா, எங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, எப்ப வர்ற?
4: நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன்.
3: ஓகே டார்லிங், தேங்க் யூ. பவர் கட்லாம் ஒண்ணு இல்லையே, நீங்க தண்ணி நல்லா பாயுது இல்ல? நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க எல்லாம் முதுக வளைச்சு உழைச்சதுனாலதான் பயிரெல்லாம் தலை நிமிந்து நிக்குது. போன வருஷத்தை விட இந்த போகம் ரெண்டு மடங்கு விளைச்சல் அதிகம், ஆகையினால உங்க சம்பளத்தையும் ரெண்டு மடங்கு அதிகப்படுத்தி இருக்கேன். சந்தோஷம் தானே?
5: ரெண்டு மடங்கு ஐயா, எங்களுக்கு எப்பவும் கொடுக்கற கூலி தாயா கொடுத்தாங்க, அதுலயும் ஒரு நாள் பிடித்தமுங்க.
3: என்ன சொல்றீங்க? உங்க உழைப்பால இந்த வருஷம் 1000 மூட்டை நெல் கிடைச்சிருக்கு, அதனால உங்களுக்கு எல்லாம் 2 மடங்கு சம்பளம் கொடுக்க சொன்னேன்.
5: 1000 மூட்டையா? என்ன சொல்றீங்க? மொத்த மகசூல் 1500 மூட்டை.
3: 1500 மூட்டையா? கணக்குல 1000 மூட்டை தானே வந்திருக்கு.
5: மாமா, கணக்குல 1000 மூட்டை தான் இருக்கும். 500 மூட்டை எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். 1500ல 500 போனா மீதி 1000 தானே?
3: ஆமா.
5: எங்க மாமா கணக்கே தெரியல குமரன். என்ன
3: உண்மைதான், உங்க அப்பன் போடுற கணக்கு எனக்கு தெரியல. கவனிக்க,
5: சீக்கிரம் கவனிக்க, இல்லாட்ட மூட்டை சாஸ்தி ஆயிடும்.
3: முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி எல்லா அக்கௌண்டையும் ஜோடிச்சு எழுதியிருக்கானே. யோ கணக்கு, இந்த ஜெகதீஷ் ஜெகஜால புரட்டினா இருக்கான், சோறு போடுற ஏழைங்க முகத்துல சேறு பூசாதீங்கயா. போயா, நான் ஜெகதீஷ் எங்க இருந்தாலும் கூட்டுவா, போ.
6: இப்பவே கூட்டிட்டு வந்துடுறேன்.
5: ஐயா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க.
3: நம்ம நாட்டுல ஏதாயா சரியா இருக்குது? குடுக்கற பணத்துக்கு வேலை செஞ்சா போதும், போங்க ஐயா.
5: கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க.
3: என்னது செருப்பா, அடைச்சு போயா.
6: தம்பி, காலையில உங்க ஐட்டியன் கணக்கு புக்கெல்லாம் பார்த்தா பார்த்து புட்டி என்ன புடிச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கி அதுல ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. உங்களை போய் கையோட கூட்டிக்கிறதா அப்படின்னா நான் ஓடியா.
3: என்னையா?
6: ஆமா.
3: எதுக்கா?
6: கணக்கு கேக்க.
3: என்ன பார்த்தா கணக்கு கேக்குறா? கொடுக்குறேன். என்ன தான் கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்கல, ஆனா நேர்மையை எதிர்பார்த்தேன். நான் நம்பி பண்ண நிர்வாகத்தை கொடுத்தா நீ என் கண்ணுல மண்ண தோறது மட்டும் இல்லாம ஏவங்க வயிற்றுல அடிச்சுக்கியே.
6: முருகா முருகா, என்னத்தான் சொல்றீங்க நீங்க?
3: நிறுத்தலாம். விதநெல்லுக்குள்ள எலிய வச்சு கட்டணமா? உங்ககிட்ட போய் பண்ண நிர்வாகத்தை கொடுத்தேன், அதை சொல்றேன். பொய் கணக்கு எழுதி 500 மூட்டை நெல்ல உன் வீட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிய.
6: முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர்.
3: ஆமா தாம், இப்படி அடிக்கடி சத்தம் போட்டு எத்தனை தாலிபுரத்துக்கு சோதனை வைக்காதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? கேவலம் 500 மூட்டை நெல் நீங்க சாப்பிட்டானே, நான் சாப்பிட்டானே?
7: இருக்கு, ஒரு தெய்வ குத்தம் இருக்கு.
4: என்னப்பா அது?
7: நீ நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக முருகனுக்கு ரத்தன வேல் காணிக்க செலுத்துறதா. ஆனா நீ பிறந்த உடனே உங்க அம்மா கண்ணை மூடிட்டா, மகளை பறி கொடுத்த உங்க தாத்தா முருகன் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு வேலை காணிக்க செலுத்தாம விரக்தியோட கடல் கடந்து போயிட்டாரு. காணிக்க செலுத்தாத குத்தத்துக்காகத்தான் முருகன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு.
4: முருகா

0: இன்னுமா உன் கோபம் தனியில, என்னை ஏன் சேர்க்க வேண்டிய இடத்துல இன்னும் சேர்க்கல, என்ன முருகன் கையில வைக்காம பீரோவுல பூட்டி வைக்கிறதுல அதுக்கு என்ன லாபம்?
1: ஐயா கூட்டிங்களா?
2: ஏப்பா பீரோவை திறந்து போட்டு போயிட்டேன்.
1: இல்லையே பூட்டி தானே வச்சேன், சாவியை உங்ககிட்ட தானே கொடுத்துருப்பானே.
2: ஆமா ஆமா, நான் தான் பீரோவை திறந்துட்டு பூட்ட மறந்துட்டேன் போல் இருக்கு. சாரி நீ போய் படுத்துக்கப்பா. முருகா இது என்ன விளையாட்டு?
3: கடலோரம் குடிகொண்டிருக்கும் செந்தூர் வேளார், ஏன் என்ன திரும்பவும் பழைய மந்தவாசத்துக்குள்ள இருக்கிறேன்? 18 வருஷமா மனசுக்குள்ளேயே மூடி வச்சிருக்கிற சம்பவங்களை ஏன்பா திரும்பவும் வெளியே கொண்டு வந்து நினைவுபடுத்துறேன்?
4: ரகுநாத பூபதி
3: சுவாமி, நீங்க யாரு?
4: நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாரு, உன் கடமையை மறந்து என்ன தவறு செஞ்சிட்டு இருக்கேங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன்.
2: நான் தவறு செய்தேனா?
4: ஆமா, திருமல குமாரசாமி கிராமத்துக்கு போயிருந்தேன், அங்க உன் பேத்தி கற்பகத்துக்கு அவ சின்னம்மா செய்யற கொடுமைகளை எல்லாம் என் கண்ணால பார்த்தேன். நீ அவளை அங்க அனாதையா விட்டுட்டு இந்த தீவுல வந்து நிம்மதியா உட்கார்ந்துருக்க. அவ அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன பாடுபட்டு இருக்கா தெரியுமா? யாரோ ஜெகதீசன் உன்னுடைய சொத்து பூரா அபகரிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறான். நீ உடனே போய் அந்த கற்பகத்துடைய கண்ணீரை தொட.
3: சுவாமி சுவாமி,
5: உங்க மகளுக்கு பொண்ணா பிறந்தது தவிர நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு பாவமும் செய்யாத என்ன ஏன் தாத்தா இப்படி அனாதையாக்கி இருந்தீங்க? உங்களுக்கு ரத்த பாசமே இல்லையா? தானாரா விட்டாலும் சதையாடும் சொல்லுவாங்களே, உங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு நான் தானே தாத்தா? என்னமா உங்க கோபம் தனியில சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க.
3: அருண்
1: என்னங்கய்யா?
3: ஒரு முக்கியமான சமாச்சாரம். நீ உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பண்பொழில் திருமல குமாரசாமி கிராமத்துக்கு புறப்பட்டு போ. அங்க என் பேத்தி கற்பகம் என் குடும்பத்தை சேர்ந்த சில விஷப்பாம்புகளால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாள், அவளுக்கு நீ பாதுகாப்பாயிரு. அங்க என்ன நடக்குதுங்கிறத அப்பப்ப எனக்கு தெரிவி. அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிய வேண்டாம், அது ரொம்ப முக்கியம். நானே புறப்பட்டு போகக்கூடாது, ஏன்னா எதிரிங்க முடிச்சுக்குவாங்க. அதனால தாப்பா உன்ன அனுப்புறேன், அடுத்த பிளைட்டுக்கே புறப்படுறியா?
1: சரிங்க.
6: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: என்னமா
1: அது அடுப்புல இருந்து எண்ணெய் இருக்கும் போது கை நழுவி

0: பல்ல விழுந்துருச்சு.
1: இந்த வீட்டுல இறக்க உள்ளவங்க யாருமே இல்லையா? ஏங்க உடனே பர்னால் போடுங்க.
2: யோ நீ என்ன அண்ணக்காவடியா டாக்டரா? வெளியே போயா.
1: என்னமா மரியாதை எல்லாம் பேசுற? எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா?
2: என்ன நடக்கும்?
1: இருக்கிற சங்கங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுப்பான். பால்காரன், சமையல்காரன், ரிக்ஷாக்காரன், கைவண்டிக்காரன், காய்கறி கடைக்காரன் யாரும் வரமாட்டாங்க.
2: என்னையா எதுக்கு எடுத்தாலும் சங்கம் வச்சு மிரட்டுறீங்களா? முதல்ல வெளியே போயா.
1: அட நீ என்னமா டேப் ரெக்கார்டர் பாடுது? நேரம் காலம் தெரியாம. உங்க வீட்டுல நாய் இல்லாத குறைய உங்க சின்னமா தீர்த்துட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு நல்ல ஆத்மா இருக்கு. ஆமா எனக்கு சோறு போட்டத அந்த அல்சேஷன் நம்ம பார்த்தா திட்டாது.
0: இல்லைங்க என் சாப்பாட்டுல பாதியை தான் நான் உங்களுக்கு போடுறேன்.
1: கவலைப்படாதீங்கம்மா, நான் தினமும் உங்களை வந்து பார்ப்பேன். சோறு போடுங்கன்னு சொன்னேன்.
3: ஏய் கல்பனா, கமானைசே, எவ்வளவு நேரம் பர்ச்சேஸ் பண்ணுவ?
4: முதல் தடவையா உங்க அப்பா அம்மா பாக்க கூப்பிடுறீங்க. வெறும் கையோட வர முடியும்? அதுக்காக தான் இது வாங்கினேன். நல்லா இருக்கா?
3: ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். கமான் ஹரிய பைசே. எங்க வீட்டுக்குள்ள வரும்போது வலது கால எடுத்து வச்சு வா. என்ன
4: என்ன இது? உங்க அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்க அவசரப்பட்டீங்க, இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க.
3: யா எங்க அப்பா அம்மா காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனாலதான் நீ உடனே புறப்பட்டு வந்த. இல்லன்னா மேக்கப் டிரஸ் சொல்லி ஆயுசுல பாதிய கழிச்சிருப்பிய. கமாண்டாலிங் லெட்டர் சிம்.
4: என்னது ஸ்விம் பண்றதா? என்னால முடியாது.
3: ஆமா இப்ப நீ என்னோட ஜாலியா ஸ்விம் பண்ணலாம். ஏய் கல்யாணம் ஆயிட்டா இதெல்லாம் நடக்குமா? திருமதி ஆகுற வரைக்கும் தான் இந்த அனுமதி. கமாண்டாலிங்
4: ஸ்விம் சூட் கொண்டு வரலையே.
3: இங்க பாரு.
4: இதெல்லாம் முதல்ல திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களா?
3: கமான் கமான் டேக் இட் ப்ளீஸ். ஏ பைசே கமான் கண்ணில்ல. கமான்
4: கொஞ்சம் இருங்க வந்துடுறேன்.
3: கமான் ஐசே. இது
4: ஐயோ இது ரவி. நோ நோ
1: நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, உங்க அக்கா கற்பத்துக்கு தான்.
0: நீங்க என்ன சொல்றீங்க?
1: அவங்கதான் உங்களை ரவி கூட்டிட்டு போறத பார்த்து சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க.
0: அப்படியா?
1: ஆமா. சரி உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறேன், வாங்க.
2: அம்மா பண்றதை மன்னிப்புட்டு அடியே. பெருசா நீ என்னவோ என் மகளை காப்பாத்திட்டு தான் நினைச்சுக்காத. இப்ப இந்த விஷயம் அந்த திமிர் பிடிச்ச அண்ணக்காவடிக்கும் இல்ல தெரிஞ்சு போச்சு. அவன் டேப் ரெக்கார்ட்ல போட்டு தெருத்தரோ சொல்லிட்டானா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? இத பாருடி, இப்பே போய் அவன் கிட்ட சொல்லுவேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு உன்னை கொன்னுடுவேன். ஜாக்கிர போ போடி.
1: காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு வாண்டம் ஓடடா.
0: அண்ணக்காவடி
1: அடடு வாங்கம்மா.
0: என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை?
1: அட நீங்க என்னமா உங்க சின்னம்மாட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதோட அது பெருசா போச்சு.
0: அது என் தலைவிதி.
1: உங்களுக்கு விதி தந்த அடியை விட இந்த வழி ஒண்ணு பெருசு இல்லம்மா.
0: அடிக்கிற விதிக்கு அணைக்கவும் தெரியும் போல இருக்கு. அதனாலதான் இந்த அனாதிக்காக கண்ணீர் விட ஒரு அன்பான மனசு அனுப்பியிருக்காரு. இந்த மருந்த நான் தடவலாமா?
1: பரவாயில்லங்க, பலமான அடி ஒண்ணும் இல்ல.

0: மருந்து போடுற நிலைமை வரும்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சா?
1: அவசரத்துக்கு அது காரணம் இல்ல. சின்னம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வர சொன்னாங்க.
0: என்ன?
1: கல்பனாவுக்கு கல்யாணமே நடக்காதா?
0: ஏன், சவாதோஷமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
1: இது பாருங்க, அந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருகிட்டயும் மூச்சு விட கூடாது. அதாங்க கல்பனா ரவே.
2: சோமு, மனசு தைரியமா வச்சுக்க. மனசு திடமா இருந்தா தான் உடம்பு திடமா இருக்கும்.

0: குடும்ப நண்பங்கிற முறையில சொல்றேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளப்பா.
1: சண்முகம், உன்னால எனக்கு ஒரு பெரிய உதவி ஆகணும்.
0: என்னப்பா அது?
1: என் மூத்த பொண்ணு கற்பகத்துக்கு உடனடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அந்த சொத்துக்கள்லாம் அவளை வந்து சேரும். இதுக்கு நான் ஏன் அவசரப்படுறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்ணை மூடிட்டேன்னா, இந்த ஜெகதீஷும் தாராவும் சேர்ந்து என் பொண்ணு கற்பகத்தை ஏமாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சு அவளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு கவலை தான் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு.
0: சோமோ, கவலைப்படாத, அந்த பொறுப்பு என்னுடையது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான், உடனே அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு பிள்ளை வீட்டுக்காரங்களோட உன்ன வந்து நான் பாக்குறேன்.
1: அது போரும் சண்முகம்.
2: வேண்டாண்ண,
3: நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும்.
2: பயமா இருக்கு,
4: பயப்படாத, தைரியம்
3: போறாரு.
4: டேய், போய் பேசாத, உன் கண்ணால பாத்தியா?
5: சத்தியமா பார்த்தேன், நீ வேணா நேர்ல போய் பாரு.
4: இது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். நல்ல பொண்ணை பத்தி அவதூறா பேசாதடா.
5: பெண் பாவம் புள்ளான்னு எனக்கும் தெரியும்.
6: என்ன தம்பி விஷயம், ஏன் கோயில் கடவுள் சாத்தி இருக்கு?
4: அந்த கன்றாவிய எங்க கேக்குறீங்க? நம்ம சோமசுந்தரமன் கற்பகம் இருக்காளே, சொல்றதுக்கே வாய் கூசுது. இந்த ஆயிரங்கால மண்டபத்துக்குள்ள எவனே கூட்டிட்டு போய் அதிகப்படுத்துறாங்க.
3: என்ன, கோவில் மண்டபத்துக்குள்ளயா?
4: ஆனா ஆமாங்க, நீ எங்கேயும் எவனே எப்படியே கூட்டிட்டு போய் தொலை. ஒரு தூய்மையான இப்படி அசிங்கப்படுத்துறது,
6: இது உண்மையா பொய்யாங்கறத இப்பவே தெரிஞ்சுக்குமோ? அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து தானே தீரணும்.
4: ஆமா,
5: தீரணும். காத்துக்கிட்டு இருக்கோம்.
6: வரட்டும் வரட்டும்.
5: முருகா, ஐயோ ஐயோ, பாத்தீங்களா இந்த அக்கிரமத்தை?
3: நாங்க சொன்னோமே, நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க.
4: பாத்தீங்கல்ல என்ன மாதிரி பக்திமா இருக்கு, எப்படி இங்க ஊர்ல இருக்கிறது?
6: அநியாயம், அக்கிரமம். கோயிலுக்குள்ள வாய் இப்படி அக்கிரமம் இருக்கிறது?
5: முருகா,
7: இந்த வருஷமா பக்தி வருஷம் போட்டது பகல் வருஷம் இப்பெல்லாம் புரியுது. மூந்தி முகரையும் பாரு, போத பெரிய கற்பு கரசி மாதிரி எல்லாம் போட்ட, போறத பாரு.
3: மூஞ்சி மோரட்டு பாரு, இந்த பூனையும் பால குடிக்குமான்னு சாதுவா போறா பாரு.
7: நில்லடி
8: சின்னம்மா,
7: குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டேடி. அப்பாவி மாதிரி வேஷம் போட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க நினைச்சியா? உங்க அப்பனும் அந்த கழவனும் வேணா நம்புவாங்க.
8: அதான் ஊரே காரி துப்பி சிரிப்பா சிரிச்சு போயிடுச்சேன். கும்பிடுறது முருகன் படம், நடத்துறது மன்மத லீல.
3: கல்பனா, என்ன சொல்ற
9: மாப்பிள? உங்க பொண்ணு காசு பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்னாலும் பரவாயில்ல, கற்பையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே.
7: சின்னம்மா, என் மகளா இருந்தா இந்நேரம் வெட்டி கண்ட துண்டமா போட்டிருப்பேன். வீட்டுல பொண்ணு கேட்டாலும் பந்தியில சோறு கேட்டாலும் வீதிக்கு தாண்டி செய்தி வரும்.
9: எங்க பரம்பரை கௌரவமான பரம்பரை, இனிமே நாங்க எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? அணில் கடிச்ச பழமா இது, தொடச்சிட்டு பிரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு.
7: கெட்டு போன பொண்ண வீட்டுக்குள்ள சேர்த்தா இருக்கிற என் பொண்ணுக்கும் இல்ல கெட்ட பேர் வந்துரும்.
8: முருகா,
10: அண்ணக்காவடி.
11: அண்ணக்காவடியா?
10: தெரியும் தம்பி, உடைய மாத்திட்டு அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பழையனூர் பாழடைஞ்ச கோவிலுக்கு வழி எப்படின்னு சொல்றியா?
11: அட, ஏன் நானே வழி தெரியாம கிடக்குறேன், நீ வேற கோயிலுக்கு வழி கேட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க.
10: நீ கோவிலுக்கு வழி தெரியாம தவிக்கிறே தம்பி.
11: கோயிலுக்கு இல்ல சாமி, அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் ஒரு அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு. அந்த பொண்ணோட களங்கத்தை எப்படி போக்குறதுதான் வழி தெரியல.
10: தம்பி, சீதைக்கு வந்த களங்கம் அக்னியால தீந்தது, பாஞ்சாலிக்கு வந்த பழி பாரத போர்ல முடிஞ்சது. கற்புள்ள பெண்களை களங்கம்ங்கிற நாகத்தால தீண்ட முடியாது தம்பி. நீ ஒன்னும் கவலைப்படாது, எல்லாத்தையும் அந்த ஆறுமுகம் கவனிச்சுக்குவான்.
11: அந்த ஆறுமுகத்தை சதா சர்வகாலமும் கும்பிடுற ஒரு பொண்ணுக்கு தான் இப்படி ஒரு பழி வந்திருக்கு.
10: அது பழி இல்லை தம்பி, சோதனை. மத்தவங்களுக்கு முன்னால அவளுடைய மதிப்பை உயர்த்தணுங்கிறதுக்காக அந்த மால் முருகன் செய்யற சித்து விளையாட்டு. வா, நீ எனக்கு வழிகாட்டு, அவன் உனக்கு வழிகாட்டுவான்.
11: விடமாட்டேங்க போல இருக்க.
10: வாப்பா வா, ஒலி கொடுத்தால் வழி கிடைக்கும். முருகான்னு ஒலி கொடு.
11: முருகா,
10: கூப்பிட்டியா?
11: உண்மை இல்ல, பாரு.
4: டேய், தாராமா கொடுத்த பணத்துக்கு வஞ்சனை பண்ணாம அந்த பொண்ணு கற்பக வாழ்க்கைய சுத்தமா கெடுத்தாச்சு. டேய், இனிமே கற்பகம் கழுத்துல காலம் பூராவும் தாலி ஏறாது. அவளை முன்னுவாக்க வந்த மாப்பிள வீட்டுக்காரங்களும் போயிட்டாங்கடா.
5: இவனை மண்டபத்துக்குள்ள இருக்க வச்சு வெளியே நான் தாப்பா போட்டு ஊரையே கூட்டிட்டு வந்த பெருமை எனக்கு தாண்டா.
3: அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நெருப்பு. என்னையும் கொண்டு இருப்பா, தானும் செத்துருப்பா. காசு காசப்பட்டு உசுரப்பட சொல்றியா? போங்கடா.
11: சாமி சாமி, உங்களுக்கு வழிகாட்ட என்ன கூப்பிட்டீங்க? வந்த

0: எனக்கே வழி காட்டிட்டீங்க. நீங்க மனுஷன் இல்ல, தெய்வம். அயோக்கிய பசங்களா, மன்னிப்பு கேளுங்கடா.
1: அம்மா தாயே, பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி உங்க மேல அபாண்டமா படி சுமத்தணும். அதுக்காக இவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க.
0: ஆமாங்க, இந்த அப்பாவி பொண்ணு மேல நடத்த கெட்டவன் பழி போட நினைச்சீங்க. உங்க எண்ணத்துல ஆண்டவன் மண்ண போட்டான். நாயகரா போங்கடா.
2: இந்த பொண்ணு பெரிய முருகப்பட்ட, அது மேல பழி சுமத்துறது நெருப்புல கை வைக்கிறது மாதிரி.
3: ஏமா, ஒரு பாவ மரியாத அந்த பொண்ணு மேல பழிய சுமத்துறீங்க, உனக்கு இனிமே கிடையாதா? சொத்துக்கு ஆசைப்பட்டதான் இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை பண்ணிருக்க.
4: நீ செஞ்ச கொடுமைய ஆண்டவன் பாத்துக்கிட்டு தான் இருக்க. இதுக்கெல்லாம் தண்டனை உனக்கு விட மாட்டான்.
0: அழாதம்மா அழாத. நீ கெட்டு போனவன்னு உன் சித்தி தானே சொன்ன. நீ உத்தமிங்கிறத இந்த ஊரே சொல்லிடுச்சு பாத்தியா? இந்த பாரு, நீ பத்திரமாத்து தங்கங்கிறது எனக்கு எனக்கு தெரியுமா.
5: அம்மா தாரா, உன்னை என் தங்கச்சியா அடையறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும்? நான் எவ்வளவு சிரமப்பட்டு போட்ட திட்டம் எல்லாம் அந்த பண்டார பயலால பாழா போயிடுச்சம்மா.
3: இப்ப என்னென்ன செய்யறது?
5: அம்மா தாரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னை எதுக்காக சோமுக்கு ரெண்டாம் தாரமா இந்த வீட்டுல நான் கட்டி கொடுத்தேன்?
3: எல்லா சொத்துக்களையும் நாமளே அடையறதுக்கு தான்.
5: முடியலையே. அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். சொத்து பூராவும் தாய் வழி சொத்து, சட்டப்படி எல்லாமே கற்பகத்துக்கு தான் போய் சேரணும். சொத்துக்களை பாதுகாத்துட்டு இருக்கிற உன் புருஷன் கை கால் முடங்கி போய் படுத்த படுத்தியா கிடக்கிறான். ஒருவேளை அந்த மனுஷன் திடீர்னு மண்டையை போட்டான்னு
3: வச்சுக்கோ.
5: ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா, அப்புறம் சொத்து பூரா பேச்சுக்களை போய் சேரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடுத்தருவுலதான் நிக்கிறோம்.
3: அண்ணே, அப்படி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு நீதான் வழி சொல்லணும்.
5: அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். ஆனா நான் சொல்ற குறுக்கு வழியில வரத்துக்கு நீயும் தயாரா இருக்க.
3: என்ன செய்யணும்?
5: எப்படியாவது நீ உன் புருஷனை சரி கட்டி, அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணம் காட்டி, இருக்கிற சொத்தெல்லாம் பராமரிக்கிற அதிகாரத்தை அவனை விட்டே என் பேருக்கு மாத்தி கொடுக்க ஏற்பாடு பண்ணு. இத மட்டும் நீ செஞ்சிரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
3: இவ்வளவுதானே? வர்ற வெள்ளிக்கிழமை நீ வக்கீல கூட்டிட்டு வா, மத்த ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன்.
0: அடுத்த வெள்ளிக்கிழமை தானே கையில தூங்க போறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அது ஒண்ணு நடக்காது. அன்னைக்கு பெரிய திருப்பமே ஏற்படும்.
6: எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றீங்க?
0: அதெல்லாம் ரகசியங்க.
6: என்ன ரகசியம்?
0: ரகசியங்களை ரகசியமா பாதுகாக்கணும்னா அத பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது.
6: அப்படின்னு யார் சொன்னாங்க?
0: கிருபானந்த வாரியார் மீட்டிங்லங்க.
6: என்னது?
0: கதா கால ஜபத்துல சொன்னாரு. இத பாருங்க, நீங்க படுற கஷ்டத்தை பாக்குறப்போ எனக்கு அவர் மேலேயே கோபம் வருதுங்க.
6: வாரியார் மேலே?
0: அட, நீங்க ஒண்ணுங்க, அந்த முருகர் மேலங்க.
6: இத பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுளை நிந்திக்கவே கூடாது. கஷ்டப்படுறவங்களை சுகப்பட வைக்கிறது தான் கண்டவேலோட கருணை.
0: நீங்க ஒண்ணு கவலைப்படாம போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
6: அப்ப நான் வரேங்க.
0: வாங்க.
7: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் வேலுண்டு வினையிலை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது வேலுண்டு வினையிலை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: என்ன நீ பணி உடையெல்லாம் செய்யற? கற்பக எங்க?
3: பொண்ணு ரொம்ப சோர்ந்து போயிருந்தா, அவளை நான் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டேன்.
8: ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டியா, இல்ல அவளே என்ன மாதிரி நிரந்தரமா படுக்க வச்சிட்டீங்களா?
3: என்ன பத்தி புகார் பண்ணலனா உங்களுக்கு தூக்கம் வராத. இந்த ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க.
8: ஆப்பிள் ஜூஸா? ஆலகால விஷமா?
3: என்னங்க
8: குடு. என்ன விஷம்? ஒண்ணுதான், நீ எனக்கு குடுக்கல.
5: வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். நான் சொல்லல, எங்க அத்தா சோமசுந்தரம். இவர் தான்.
8: இவர் யாரு?
5: என்ன தெரியல, நான் பிரபல வக்கீல் பிரபாகர் அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஐயோ, என்ன வீல் சேர்ல உட்காந்துருக்காரு? அவருக்கு பாரிசவாயு.
9: பாரிசவாயுவா? குழந்தைங்க இல்லையா? போச்சு, இவரால கையிட்டே போட முடியாது.
5: அறிவு இருக்கா அவனுக்கு? கை நாட்டு வைக்கலாம்.
9: ஐயோ, ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் இருங்க. ஐயா, கை கொண்டாங்க.
8: எதுக்கு?
9: நாடு பிடிச்சு பாக்கவா? கை நாடு போடத்தான்.
8: என்னையா கை நாட்டு?
5: உம்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு. அறிவு கட்ட அத்தா சொல்றத செய், கை நாட்டு வை.
8: என்னடா இதெல்லாம்?
3: எதுவும் மறுத்து பேசாதீங்க. எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம். எங்க அண்ணன் ஒரு மாதிரி, அவர் நினைச்சா எதையும் செஞ்சு முடிச்சிருவாரு. பேசாம கை நாட்டு வச்சிருங்க.
8: பெரிய அண்ணன் வியாதிக்காரங்கிட்ட சாமர்த்தியத்தை காட்டுறான், கை நாட்டுலாம் போட முடியாது.
5: ஆய் பிரபலம், பேசாம நிக்கிறியா?
8: வேணாண்டா வேணாண்டா,
5: நிறுத்துங்க. யார் நீ?
0: இந்த சொத்துக்களை எழுதி வச்சாரு அவரோட செக்ரட்டரி அருண்குமார், எம்ஏபிஎல் லீகல் அட்வைசர். ஆமா, நீங்க யாரு?
9: நான் ஒரு அட்வொகேட். இவருக்கு உடம்பு சரியில்லை, ஊசி போட வந்தேன்.
0: வக்கீல் சார்,
10: குற்றவாளிக்கு வாதாட வேண்டிய நீங்களே

0: குற்றவாளி ஆயிட்டீங்க. நீங்க செய்யறது சட்டவிரோதமான காரியம். ஒரு நோயாளி கிட்ட அவர் விருப்பத்துக்கு மாறா பத்திரம் எழுதி பலவந்தப்படுத்தி கைரேக வாங்க நினைக்கிறது பயங்கரமான குற்றம், கிட்டத்தட்ட அட்டெம்ப்ட் டு மர்டர் மாதிரி. கூடவே இருந்து யோசனை சொல்லி கொடுத்து உடந்தையா இருந்தது கிரிமினல் குற்றம். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமில்ல? வாசல்ல போலீஸோட வந்திருக்கு.
1: ஐயா போலீஸ், நீதான் ரகுநாத பூபதியோட செக்ரட்டரிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?
2: நான் தான் ஆதாரம். இங்க நடக்கிற சூழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தான் என் செக்ரட்டரியை மாறு வேஷத்தில் அனுப்பி வச்சேன்.
3: அருண், உங்க செக்ரட்டரியா? மாமா, நல்ல சமயத்துல தெய்வ மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க.
4: கற்பகம், கற்பகம், யாரு வந்திருக்கா பாரு, பாக்கணும் பாக்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த தாத்தா வந்திருக்காரு, சீக்கிரம் வா.
3: உங்க அம்மா மாதிரியே இருக்கிறப்பா.
2: அருண், இந்த அயோக்கியர்களை போலீஸ்ல புடிச்சு கொடு.
0: வக்கீல் சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா?
5: என்ன மன்னிச்சிருங்க பணத்தாசை பிடிச்சு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா.
2: இந்த வீட்டுல உனக்கு இனிமே ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது, போவடியே.
5: போறேன் ஐயா, போறேன். நான் பண்ண தப்புக்கு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன், வர்றேன்.
2: கற்பம், அருண் அன்னக்காவடி நினைச்சியா? பெரிய அட்வொகேட், இங்க நடக்கிற ஒவ்வொரு சூழ்ச்சியும் எனக்கு தெரியப்படுத்தி சரியான நேரத்துல நீங்க வரவழைச்சது மிஸ்டர் அருண் தான். டாக்டர், எப்படி இருக்கு?
6: ரத்தத்துல விஷம் கலந்துருச்சு, ஐ மீன் பிளட் பூரா பாய்சன் ஆயிடுச்சு. இனிமே மருந்து கொடுத்து குணப்படுத்துறதுங்கிறது முடியாத காரியம். டாக்டர்கள் மருந்து கொடுக்கறாங்களே தவிர குணப்படுத்துறது தெய்வம் தான். இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க, நிச்சயமா பலன் கிடைக்கும். வரேன்.
7: அப்பாவோட நோய்க்கு காரணம் நீங்க தான்.
6: என்னம்மா சொல்ற?
7: பின்ன என்ன தாத்தா, முருகனுக்கு ரத்தின வேலை காணிக்கையா செலுத்துறதா வேண்டிக்கிட்டீங்க, அது இன்னும் நிறைவேற்றவே இல்ல.
2: என் பொண்ணோட உயிரை பறிச்சிட்ட முருகனுக்கு இந்த ரத்தின வேல் காணிக்க கிடையாது. என் மக இல்லாத ஊர்ல இனிமே நான் இருக்க போறதில்லை, எந்த உணவும் எனக்கு தேவையில்லை. முடியாது.
7: புரியுது தாத்தா, வேண்டிக்கிட்டது நடந்தாத்தா கடவுளுக்கு காணிக்க செலுத்துவீங்கன்னா, அதுக்கு பேர் கடவுள் பக்தி இல்ல, கமிஷன் வியாபாரம்.
6: அப்படி இல்லம்மா, இது மேலேயாவது அளவு கடந்து
2: அது நம்ம விட்டு போயிட்டான், ஆண்டவன் இப்படி வஞ்சனை பண்ணிட்டானேன்னு படைச்சவன் மேலேயே கோபம் வரும்.
6: அதுக்கு பேர் கோபம் இல்லம்மா, உரிமை. இத பாரு, இப்பவே அந்த ரத்தின வேலை வரவழைக்கிறேன்.
2: வைகாசி விசாகத்தன்னைக்கு உன் கையாலேயே அந்த பிரார்த்தனை நிறைவேற்றம்மா.
8: ரத்தினவேல் கிழவ ரத்தின வேலை இங்க கொண்டு வர போறாரா? இத உடனே அண்ணன் போய் சொல்லணும். அண்ணே, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பொக்கிஷம் வரப்போகுது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரத்தினவேல் வருதுன்னு, அத பழனி முருகனுக்கு காணிக்கையா செலுத்த போறாங்களாம்.
6: இல்ல, நிச்சயமா அந்த ரத்தினவேல் அந்த முருகன் கைக்கு போகாது, நம்ம கைக்கு தான் வரும். அம்மாடி தாரா, நீ என் தங்கச்சியா பிறக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் என்ன பாக்கியம் செஞ்சிடும், எந்த நேரத்துல வந்து நல்ல செய்தியை சொல்லியிருக்க, கவலைப்படாத. அந்த ரத்தினவேல் நமக்கு தான்.
8: அண்ணே, ரத்தினவேல் கிடைச்சதும் ரத்த பாஸ்த மறந்துடக்கூடாது, கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பதிய எடுத்துக்கணும்.
6: என்னமா இது பங்கு போட்டு பேசுற? ஓ மக கல்பனாவுக்கும் என் மக ஞானத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் நமக்குள்ள எதுக்குமா பங்கு போடணும்? ஒரே குடும்பம், ஒரே சொத்து, எல்லாத்துக்கும் அப்புறம் இஷ்டம்.
9: அப்பா, இந்த வந்துட்டேன்.
6: வாடா நைனா, எங்கடா போயிருந்த?
9: வாங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள, யாரையும் காணாம நீங்க யார கூப்பிட்டீங்க?
8: உங்களதான் மாப்பிள.
9: என்ன வா அப்பா, அத்த லூஸ் ஆயிட்டாங்க. இத்தனை நாள் என்னத்தான் லூசு லூசுன்னு கூப்பிடுவாங்க, இப்ப இவங்க லூஸ் ஆயிட்டாங்க.
6: அடே மறப்பைய மகனே,
9: ஒத்துக்கிட்டா? சரி
6: ஒத்துக்கிட்டேன்டா. என் மானத்தை வாங்காதடா ஞானம். உங்க அத்தை இருக்காங்களே, அவங்க பொண்ணு கல்பனாவ உனக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறாங்க.
9: கல்பனா ஏன் சம்சாரமா? அத்தை பிறக்கிற குழந்தைக்கு உங்க பேர வச்சிடறேன். அத்தை வாழ்க, அத்தை வாழ்க. அப்பா, இந்த விஷயத்த நான் கல்பனாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கல்பனா, அடிய கல்பனா,
6: போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை?
8: அண்ணே, வைகாசி விசாகத்தன்னைக்கு

0: எழுந்திரும்மா.
1: என்னையே சுவாமி காப்பாத்துனீங்க. எங்க அப்பாவோட நோயை தீர்க்கறதுக்காக எவ்வளவோ பக்தி சிரத்தையோட விரதம் இருந்தேன். பழனி ஆண்டவருக்கு காணிக்கையா செலுத்த வேண்டிய ரத்தின வேலை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்?
0: அவன் பேரை சொல்லிக்கிட்டே விழுந்த உன்னை காப்பாத்துறது அவன் கடமையாச்சே.
1: கடமையை செய்யற கடவுளால தன்னோட உடமையை காப்பாத்திக்க முடியலையே. என்ன காப்பாத்துறவருக்கு வேலை காப்பாத்திக்க தெரியலையே. தன்னோட ஆசையை திருநவனை தண்டிக்க தெரியலையே.
0: அரசு அன்று கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? நீ தினந்தோறும் படிக்கும் கந்தசஷ்டி கவசம் உன் கவலைகளை எல்லாம் கண்டிப்பாக போக்கும். காக்க வரும் கனகவே.

0: அவன் கடமையாச்சே.
1: கடமையை செய்யற கடவுளால தன்னோட உடமையை காப்பாத்திக்க முடியலையே. என்ன காப்பாத்துறவருக்கு வேலை காப்பாத்திக்க தெரியலையே. தன்னோட ஆசையை திருநவனை தண்டிக்க தெரியலையே.
0: அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? நீ தினந்தோறும் படிக்கும் கந்தசட்டி கவச்சம் உன் கவலைகளை எல்லாம் கண்டிப்பாக போக்கும். காக்க வரும் கனகவேல், காக்க வரும் தனியை வேல், பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் அந்த புனிதவேல். வேலுண்டு வினையில்லை, வினையிருந்தால் அங்கு வேலுண்டு. மகளே, அடுத்த வைகாசி விசாகத்தன் நீயே உன் கையால் அந்த ரத்ன வேலை முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தப் போகிறாய். கவலைப்படாதே
1: சுவாமி. உங்க வாக்க நான் தெய்வ வாக்க நடிக்கிறேன். எங்க அப்பாவை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னை எங்க வீட்டை கொண்டு போய் விட்டுருங்க சுவாமி.
0: வேண்டாம், உன்னை மலை உச்சியிலிருந்து தள்ளியவர்களுக்கு நீ மாண்டதாகவே இருக்கட்டும். இப்போது நீ என்னுடன் வா, குமரன் குடியிருக்கும் கேத்திரங்களை எல்லாம் சென்று தரிசிக்கலாம். நேரம் வரும்போது நீயே அந்த ரத்ன வேலுடன் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு திரும்பலாம்.

0: நீ உடனே சென்று நம் கற்பகத்தை கொடுமைப்படுத்தியவர்களை சற்று கவனிப்பாயா? மகளே வா போகலாம்.
1: பாவி மக, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே. பெத்த மகளை விட 10 மடங்கு பாசமா வளர்த்தேனே, என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டாளே. என்னங்க இப்ப நான் என்னங்க செய்வேன் என்னங்க? ஐயோ,
2: கற்பகம் தங்கமான பொண்ணுங்க, அதுக்கு இந்த மாதிரி ஆனத நினைச்சா எங்க மனசு தாங்கலைங்க.
3: ஏதோ தெய்வ சன்னதியில இப்படி நடந்துருச்சு. முருக அந்த பொண்ணை தான் திருவடியில சேர்த்துக்கிட்டான்னு நினைச்சு
4: கைகால்ங்காம இருந்திருந்தாலும் பரவாயில்லையே, என் மகளாவது என் பக்கத்துல
3: இருந்திருப்பாளு. செஞ்சேனோ அன்னைக்கே நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடுச்சு. என் மக கையாலேயே அந்த ரத்தன வேலை அந்த முருகனுக்கு காணிக்கையா செலுத்தலாம்னு நினைச்சேன். பிரசவத்தன்னைக்கே அவ உயிர் அந்த வேல் பறிச்சிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு என் பேச்சு கையாலேயாவது அந்த வேண்டுதல் நிறைவேற்றலாம்னு வந்தா அவளையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்த அந்த வேலை நான் ஏன் செஞ்சேன்னு எனக்கே தெரியல.
5: வேலுண்ட வினை இல்லை,

0: ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற?
1: பேய் வந்தா பேய் ஓடிடும். நீ வேணையே பேயா நினைச்சு பயப்படுறியே.
0: நீ சாகல, உயிரோடு பார்க்க.
1: என் அருமை சின்னம்மா, நான் பாதாதி கேசம் எந்த பழுதும் இல்லாம உயிரோடு இருக்கேன்.
2: உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா, அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்த நீ எப்படிமா தப்பிச்ச? வேல்முருகா
1: அவர்தான் தாத்தா என்னை காப்பாத்தினாரு. யாரோ ஒரு சாமியாரு மலையிலேந்து உருண்ட என்ன பாதுகாத்து பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்பா, என்ன இங்க அனுப்பி வச்ச முருகன் காலம் வரும்போது உங்க உடம்பையும் குணப்படுத்துவான். அவன் வைத்தியநாத், எந்த நோய்க்கு எப்ப மருந்து கொடுக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும்.
2: ஏமா, அந்த ரத்தின வேலி எங்க?
1: தாத்தா, நான் மலையிலேந்து உருண்டு விழும்போது எங்கேயோ தவறி விழுந்துருச்சு போலக்கு. காணிக்க பொருளை தேடிக்க வேண்டியது அவன் பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க.
2: இல்லம்மா இல்ல, நீயாவது உயிரோட வந்தியே அதுவே எனக்கு போதும்.
3: மலையிலிருந்து உருண்டு விழுந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வந்து சேர்ந்திருக்கு. அந்த மயக்கம் கூட இன்னும் தெளிஞ்சிருக்காது. அவளை விடுங்க, நீ வாமா.
1: சின்னம்மா, எனக்கு எப்பவும் மயக்கம் வந்ததில்ல, மத்தவங்க மயக்கத்தை தெளிய வைக்கத்தான் நான் வந்திருக்கேன்.
0: அம்மா, என்னம்மா இது, கற்பகத்தோட பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு.
3: நல்ல வேலை, அவ உருண்டு விழுந்த வேகத்துல வேல் எங்க தவறி விழுந்துருச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கா. அந்த வேல அண்ணன் தான் திருடிட்டு போனாருன்னு அவளுக்கு தெரியல.
0: அம்மா, எனக்கு பசிக்குது, காலேஜ் போற போகணும்.
3: ஏ கற்பகம், என் பொண்ணு காலேஜ் போனா தெரியுமில்ல, இவளுக்கு டிஃபன் கொடுக்காம வேற யாரு கொண்டு போறா?
1: தாத்தா வயசானவரு, அப்பா நோயாளி, முதல்ல அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். மத்தவங்களுக்கு எல்லாம் கைகால் இருக்குல்ல, போட்டு பொட்டிக்கிறது, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் இந்த உடம்புகளுக்கு நல்லது.
0: பாத்தியம்மா,
3: தாத்தா இருக்கிற தைரியத்துல இப்படி பேசிட்டு போறா. அந்த கழவ வெளியில போகட்டும், இவளை கதற வைக்கிறேன் பாரு.

0: டிஃபன் கொடுத்துட்டியாமா?
1: கொடுத்துட்டேன்
0: தாத்தா. சின்னமாவுக்கு
1: இல்ல, இன்னையிலேந்து அவங்க எல்லாம் தானா போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு
0: சொல்லிட்டாங்க. அது எப்படி
1: நிலமா? அப்படி
0: என்னமோமா, நீ அந்த ஆபத்துல இருந்து மீண்டு வந்ததுல இருந்து இந்த வீடே ஒரு கோயில் ஆயிடுச்சு.
1: சாப்பிடுங்க.
2: என்னடி மறக்கிறேன்
1: சின்னம்மா, என் பொன்னம்மா.
2: ஐயோ,
1: துள்ற மாடு பொதி சுமப்போன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கிழவன் சப்போர்ட்டுக்கு இருக்கிற தைரியத்துல என்ன திமிரா பேசிட்டு போறா? இவளை என்ன செய்யற பாரு. அப்புறம் என்னாச்சு?
1: அப்புறம்
2: ஐயோ
1: என்னம்மா,
2: என் கையை என்ன
1: கலந்த
2: தன்வினை
1: தன்னை சுடும் ஓட்டப்பும் வீட்டை
2: சுடும். எப்படி அத்தனை எரியுது?
1: அடுத்த வீட்டுக்கு தீ வச்சவன் அந்த தீல தானே வெந்தாகணும், அதுதான் விதி. எவ்வளவு பாத்திரம் தேய்ச்சிருக்க, கை எரியாது?
2: நான் எங்கடி
1: தேய்ச்சேன்?
2: அத்தைக்கு சோதனை மேல் சோதனை வேணுமடா சாமி. கை எரியுது, கை எரியுது. எனக்கு இல்ல
3: அத்தைக்கு மாயமா இருக்கு, ஒண்ணு புரியலையே.
4: கற்பனா
1: அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எப்படிமா?
3: ஏதோ சித்து வேலைதான்.
2: கற்பகா, கற்பகா, இனிமே நீதான் என் குருவி.
1: குருவியா?
2: குரு என்றால் ஆண்பால், குருவி என்றால் பெண்பால். எனக்கு தமிழ் நல்லவே தெரியும். அம்மா கற்பகம், நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, மகா சக்தி வாய்ந்தவ. இந்த வித்தை எனக்கு கொஞ்சம் கத்து கூட.
1: உனக்கு எடுக்க அதெல்லாம்
2: பின்னா கற்பகம். எல்லாரும் லூசு, அரவரை, பைத்தியம், அறிவு கட்டவன், இப்படி எல்லாம் கேள்வி பண்றாங்க. எனக்கு ரொம்ப மானக்கேடா இருக்கு. நீ கத்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்கல்ல?
1: சரி முருகா, உனக்கு எப்ப அவசியமோ அப்ப அந்த வித்தைகள் உனக்கு தெரிய வரும்.
2: கற்பகம், முன்ன நீ அப்பாவே இருப்ப. அப்ப உன்னை பாக்குறப்போ எனக்கே பரிதாபமா இருக்கும். இப்ப உன்னை பாக்குறப்போ உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல தெரியுது.
1: கண்ணும் கருத்தும் எண்ணும் விதத்தில் நான் இருப்பேன் முருகா.
5: நில்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? நெல்மூட்டையில எங்க கொண்டு போறீங்க?
6: அட போமா, உங்க மாமா இருக்கும்போது அவரா குடுப்பாரு, இப்ப நாங்களா எடுத்துட்டு
5: போறோம்.
2: ஆஹா, வந்துருச்சு காதல், வந்துருச்சு.
5: நம்ம வீட்டு நெல்லாம் இவங்க எடுத்துட்டு போறாங்க.
2: எடுத்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன?
5: திருடிக்கிட்டு போறாங்க, பாத்துட்டு மரம் மாதிரி நிக்கிறியே.
2: திருடிட்டு போறாங்களா? இந்தா மரியாதை சொல்றேன், மூட்டை கீழே போடுங்க, இல்ல விழுந்து கடிச்சு விடுவேன். இல்ல இல்ல இல்ல, அடிச்சு விடுவேன்.
6: ஏய், கடிக்குமாண்டா, இத கட்டி போடுங்களா.
2: ஆமா கற்பகம், நீ குடுக்கறோம்னு சொன்ன அந்த சக்திய இப்ப குடு. அந்த சக்தி என் உடம்புல வரட்டும். கற்பகம், கற்பகம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: நீங்க இவ்வளவு பெரிய வீரர்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. உங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க.
2: வந்துருச்சு காதல், வந்துருச்சு. இனிமே நம்ம கல்யாணத்துக்கு அப்செக்ஷன் இல்லையே.
1: இல்ல,
2: எப்ப வச்சுக்கலாம். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டா.
1: என்னம்மா பால்ல எதை கலக்குற
2: விஷம்? அந்த கற்பவத்தோட கதையை இன்னையோட முடிக்க போறேன்.
1: வேண்டாமா, அவகிட்ட ஏதோ தெய்வீக சக்தி இருக்கு, மந்திரம் எல்லாம் தெரியும் போல இருக்கு. நமக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டா?
2: அவளை காப்பாத்தினானே யாரோ ஒரு சாமியார், அவங்கிட்ட இருந்து சித்து வேலையை கத்துக்கிட்டு வந்திருக்கா. அவளையே மொத்தமா முடிச்சிட்டா. அதுக்குதான் இது, இதை எடுத்துக்கிட்டு வா. கற்பகம், அம்மடி கற்பகம், இன்னைக்கு கந்தசஷ்டி வரதோன்னு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இப்படி கொலை பண்ணி கிடக்குறியம்மா. இந்த பாலையாவது கொஞ்சம் குடிமா.

0: இப்படி சாப்பிடாம பட்னி கிடந்தா நாங்கெல்லாம் எப்படிமா சாப்பிடுறது? இது சாப்பிடுமா?
1: ஓம் சரவண பவாய நமஹ.
2: வேலாயுதா, கற்பகம், என்னம்மா இது? முருகனுடைய வேல் நீல நிறமா மாறிடுச்சு, ஏதாவது ஆபத்துக்கு அறிகுறியா?
1: தாத்தா, பழனி முருகனே நவபாஷான், அவன் அப்பன் விழுங்கினது ஆலகால விஷம். அந்த நீலகண்டன் மகனோட கைவேல் நீலமாகறதுல என்ன அதிசயம்? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதன் விளைவ வேலாயுதம் ஏத்துக்கிட்டார். வேலாயுதம் நீலாயுதம் ஆயிருக்கு.
2: முருகன், அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தையே அடக்கி ஆட்கொண்டவன் நீ. இந்த தப்பு செஞ்சவங்களுக்கு நீதான் புத்தி புகட்டணும்.
0: என்ன மன்னிச்சிருமா, நான் உனக்கு எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சுட்டேன். உன் கூட முருகர் துணை இருக்கிறது புரியாம எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துட்டேன். இப்ப மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். என்னவிட வயசுல சின்னவிடா இருந்தாலும் உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருமா?
1: வேண்டாம் சின்னம்மா.
0: ஐயா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க.
2: வருந்து திருந்துறவங்களை அந்த வடிவேலம் மன்னிப்பா. ஏமா, இப்போ அவரு அந்த ரத்தின வேலை பத்தின உண்மையை சொல்லக்கூடாதா?
0: சொல்றேங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே அலட்சியப்படுத்தின அந்த பாவம் தீரத்துக்கு அவர் காலில் விழுந்து கதறி எழுது. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேங்க, எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். என்னங்க, இந்த பாவிய மன்னிச்சிருங்க, இந்த பாவிய மன்னிச்சிருங்க. நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். ரத்தின வேலை எங்க அண்ணன் தாங்க திருடினாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேங்க. இப்போ அவரு போட்டு குச்சின்ல இருக்காருங்க.
3: பாவி, எனக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு குடும்பம் செஞ்சுட்ட துரோகி. இனிமே நான் உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போயிடு.
0: வேண்டாங்க,
3: வெளியே போயிடு.
0: வேண்டாங்க.
1: அப்பா, தரநடைஞ்சு உங்களை தண்டிக்கிறது தர்மம் இல்ல, மன்னிக்கிறது தான் மனித தன்மை. நான் இப்பவே போட்டு கொச்சினுக்கு போய் ரத்தன வேலை மீட்டுட்டு வரேன்.
2: என்னம்மா இது, நீ சின்ன பொண்ணு தனியா போறதா? வேண்டாமா, யோசிச்சு முடிவு பண்ணுவோம். சரிதானம்மா?
4: இட் இஸ் கால்ட் ரத்னவேலு. மிஸ்டர் ஜெகதீஷ், This is the most beautiful item I've ever seen. How much does it cost?
5: One crore.
4: One crore? My God, that is too much. I'll give you 50 lakhs.
5: 50 lakhs?
4: Cash.
5: சரி, உங்க போட்டு சொத்தா எங்க போட்டு சொத்தா கொடுக்கறது கூட வாங்கிக்கிறேன்.
4: Thank you. இந்த ட்ரிப் ரொம்ப லக்கி ட்ரிப்.
5: ஆமாங்க, துபாயில இருந்து தங்கத்தை கொண்டுகிட்டு வந்தோம். எப்படியோ மாட்டிக்காம பாத்திக்கிட்ட சேர்த்துட்டோம்.
4: இப்போ போறப்பா உங்க கிட்ட ஒரு ட்ரெடிஷனல் பால் வாங்கிக்கிட்ட போறோம்.
5: பால் இல்ல துரை, வேல், வேல், ரத்தின வேல். கடவுள் கையில இருக்க வேண்டியதையே கடத்திக்கிட்டு வந்துட்டாரு முருகா.
6: ஐயா, எல்லா கோயிலும் தெரியாச்சு, கற்பகத்தை எங்கேயும் காணும்.
2: அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நேத்திக்கு போர்ட் கொச்சினுக்கு போகணும்னு துடிச்சா, நான் தான் வேண்டான்னு தடுத்தேன். அதுதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டான். அருண், நீ இப்பவே அவசரமா புறப்பட்டு போய் கற்பகம் இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடு. புறப்படு.
6: வரைய.
1: இவரை கேளு, சொல்லுவார்.
4: I see. Lock her up. Come on. Let's go to the ship.
6: டேய், வா இப்படி மரியாதையா உள்ள போ.
2: டேய் ஐயா, அவளை வெளியே விட்டதா? பத்திரமா பாத்துக்கோ.
5: பாத்துக்கிறேன்.
2: சீக்கிரமா கப்பலுக்கு போயிடுவோம்.
5: இந்த பொண்ணு யாராருக்கும்
1: என்னையா? நீதான் காவலா? ஆறுமுகத்துக்கே நான் தான் காவல், எனக்கு நீ காவலா?
5: உன்னை பார்த்தா மகிஷாசுர மர்த்தினி மாதிரி இருக்கு. நான் புள்ள குட்டிக்கார, ஏதோ வயிற்று புழப்புக்காக இங்க இருக்கிறேன். என்ன ஒண்ணும் செஞ்சிடாத தாயே, ஒண்ணும் பண்ணிடாத.
1: இங்க நடந்ததை பத்தி மூச்சு விட்டா உன் மூச்சு போயிடும்.
5: என்ன இது, மாயமா இருக்க?
7: கற்பகம் போஸ். நம்ம ரகசியம் யாருக்கும் தெரியாது. குயிக், சீக்கிரம்.
4: ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் இப்பவே இந்த வாலை, சாரி, ரத்ன வேலை ரிசர்வ் பண்ணிட்டேன். ப்ளீஸ், I'm so sorry. Are you all right?
6: What happened?
4: God is great, really great. For your one veil, God has sent many veils to save you. Where's Jagadish?
8: வெள்ளக்காரனையும் ஏமாத்திட்டேன். 50 லட்சம்
6: ஜெகதீஷ் ரத்ன வேலோட தப்பிச்சு போறான்.

0: சூனியக்காரி சூனியக்காரி, ஓம் வித்தி என்கிட்ட கட்டுறியா? உன்னை என்ன செய்ய பாருடே? சூர பத்மினியை சம்பனதுவே அந்த வேலையே கிடைச்சிட்டோம். எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. முருகா,
1: நீயா?
2: பேலுண்டு வினை இல்லை. இந்தாங்க
1: ரத்னவேல கண்ணால பார்த்தாதா அப்பா உயிர் பிழைப்பாரு. சீக்கிரம் புறப்படலாம்.
0: மாப்பிள்ள, முருகனுடைய அபிஷேக விபூதி கொஞ்சம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். முருகா
1: ஐயா, இந்த பாருங்க ரத்னவேல் கிடைச்சிருச்சு.
0: என்ன சொன்னேன்? ரத்னவேல் கிடைச்சிருச்சா?
1: ஆமாங்க, எல்லாம் கற்பகத்தோட சாதனை தான்.
0: கற்பகம் எங்கப்பா?
2: தாத்தா, அப்பா.
0: ஆமா கற்பகம், ரத்னவேல் கிடைச்சிருச்சுமா?
2: ரத்னவேல் கிடைச்சிருச்சா?
1: என்ன கற்பகம், கிடைச்சிருச்சான்னு ஆச்சரியமா கேக்குற? நீ தானே மீட்டு கொடுத்த.
2: நானா? வேலை மீட்டு கொடுத்தேனா? இத்தனை நாளா நான் சித்தரோட ஆசிரமத்துல இருந்தேன். மலை மேல இருந்து கீழே விழுந்த என்ன இவங்கதான் காப்பாத்தி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க.
0: அப்படியா? அப்போ எத்தனை நாள் இங்க தங்கி இருந்த கற்பகம் யாரு? அற்புதங்களை செஞ்சிட்டு இருந்த அந்த பொண்ணு யாரு?
2: நான் தான்.
0: எங்க குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு சோதனை வந்த போதெல்லாம் கும்புற தெய்வம் கூட கை கொடுக்கலையே. நீ வந்து உதவனியே. யாரம்மா நீ?
2: நீங்க சதா கும்பிடுறீங்களே, அவரையே கேட்டு பாருங்க நான் யாருன்னு.
0: முருகா, உன் வேலாயுதத்தையே கற்பகமா அனுப்பி என் குடும்பத்தை காப்பாத்தினியே. நீ கரியுகத்துல கண் கண்ட தெய்வம். என் பொண்ண காப்பாத்தன நீயா? எனக்கு பெண்ணா வந்து பணிவிட செஞ்சது உன்னுடைய வேலை. முருகா,
2: உங்களுக்கு கை வந்துருச்சு. கருணையே கருணை.
0: முருகா, கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க, முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க. முருகா, மாமா, முருகா.
3: நேர்கள் இதுவரை கேட்டது

0: முருக ஆர்ட்ஸ் வழங்கிய வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், அம்பிகா, எம் என் நம்பியா, செந்தில், டெல்லி கணேஷ், வடிவுக்கரசி, ஜெய கணேஷ் மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை திரைக்கதை இயக்கம் கே சங்கர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக

0: காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5 மணி. பொன்மாலை பொழுது ஆம்னீர்களே. இனியதொரு இந்த மாலை பொழுதில் பொன்மாலை பொழுது என்ற தலைப்பிலே நாம் இன்று பாடல்களை கேட்டு மகிழ இருக்கிறோம். அதிலும் இன்று குறிப்பாக குழந்தை என தொடங்கும் குழந்தை பாடல்களை பற்றி தான் இன்று நாம் பார்த்து மகிழ இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம். இது 1215 க்ளோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

குழந்தை பாடிய தாலாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இனிமையாக ஒலித்தது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுதானே ஆம் நேயர்களே, இந்த பாடலை கேட்டு மகிழலாம்.

குழந்தை என்றாலே மனதுக்கு அவ்வளவு இனிமையும் ஆனந்தமும் தாண்டவமாடும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவப் பெருந்தகை அற்புதமான வரிகளில் தன்னுடைய குழந்தை பருவத்தை குழந்தைகளுடைய இனிமையை பகிர்ந்திருக்கிறார்.

அடம் பிடிக்கும் குழந்தைகளை சீராட்டுவதும் அதை அமைதிப்படுத்துவதும் மிகப்பெரிய வேலையாகவே இருக்கிறது. அதிலும் அந்த குழந்தைகளை அத்தை மடியின் மீது படுக்க வைத்து சீராட்டுவது பாராட்டுவது பெருமைக்குரிய விஷயம்தானே.

ஹரிச்சரன் குரலில் தெய்வமகள் படத்திற்காக ஒரு அற்புதமான தாடாட்டு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் குழந்தை பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித் ஸ்ரீராம் குரலில் விஸ்வாசம் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 5:26. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் குழந்தை பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, பாலூட்டும் அன்னை, அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று என்ற பாடல், வாலியின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எல் ஆர் அஞ்சலி குரல்களில் நம் நாடு படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் குழந்தை பாடல்களோடு நிறைவு செய்கிறோம். மற்றொரு இனிய பொன்மாலை பொழுதை நாளை கேட்டு மகிழலாம். நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 6 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கும்கி படத்திற்காக ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: திரை இசை கேட்டீர்கள் என்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக்கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் ஜூலை 3 வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று வதோதராவில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ரசாயனம், மின்னணு, கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வலுவாக உள்ள குஜராத் மாநிலம் பாதுகாப்பு உற்பத்திக்கான உலக கேந்திரமாக மேம்பட முடியும் என்று அவர் தெரிவித்தார். ராணுவ விமானங்களை தயாரிப்பதற்கான நாட்டின் முதலாவது தனியார் உற்பத்தி ஆலை ஏற்கனவே வதோதராவில் தொடக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் போது மொத்தம் 3.34 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் வதோதரா பகுதியில் 1.97 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார்.
1: நாடு முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் மற்றும் மண் சரிவுகளுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளை அரசு கண்டறிந்து 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இந்திய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க உலகத்தரம் வாய்ந்த சாலை பொறியியல் அம்சங்களும் உரிய அடையாள பலகைகளும் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். அதே சமயம் பொதுமக்களும் சாலை விதிகளை முற்றிலுமாக பின்பற்றினால்தான் முழு அளவிலான சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல், சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம் அணிதல், வாகனம் ஓட்டும்போது மொபைல் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்தல் மற்றும் இதர சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை அவர் வலியுறுத்தினார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுடெல்லியில் கல்லீரல் மற்றும் பித்தநாள அறிவியல் கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதேவேளை மருத்துவத்துறையில் பயிற்சி பெற்ற மனித வளத்தை அதிகமாக உருவாக்குவதிலும் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக அவர் தமது உரையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டில் மொத்தமுள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 818 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களின் எண்ணிக்கை 120,000 ஆகவும் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று ஹரியானா மாநிலம் ஹிசாரில் கேத் பச்சாவ் எனும் வயல்வெளி பாதுகாப்பு இயக்கத்தின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மண்ணின் வளம் குறித்த தகவல்கள் மற்றும் மண் வளத்திற்கு ஏற்ற உரங்கள் குறித்த பரிந்துரைகளை விவசாயிகளுக்கு வழங்க மொபைல் செயலி ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை சமச்சீராக பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இயற்கை வேளாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்நினோ விளைவினால் மழை அளவு குறைவதின் தாக்கங்களை சமாளிக்க பல்வேறு வழிமுறைகளை அரசு ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் மாற்றம் கொண்டு வருவது குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப புதுடெல்லியில் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 தேசிய ஊரக வளர்ச்சி மாநாடு இன்று முடிவடைந்தது. மத்திய மாநில ஒருங்கிணைப்பு, சமூக பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகத்தை வலுப்படுத்துவதன் மூலம் முன்னேறிய கிராமங்கள் முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட இம்மாநாட்டில் உறுதியேற்கப்பட்டது. விக்சித் பாரத், ஜி ராம்ஜி உள்பட ஊரக வளர்ச்சி தொடர்பான அரசு திட்டங்களின் அமலாக்கம் குறித்தும் இது தொடர்பான மாநில அரசுகளின் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கிராமங்களில் வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும், பருவநிலைக்கு ஏற்ற வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவது குறித்தும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி

0: குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுள்ளார். இராணுவ தளபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் ஜெனரல் உபேந்திர துவேதியிடமிருந்து பொறுப்புகளை அவர் பெற்றுக்கொண்டார். அனுபவம் வாய்ந்த போர் வீரரும் சிறந்த நிர்வாகியுமான ஜெனரல் தீரஜ் சேத் தலைமையில் இந்திய இராணுவம் புதிய உயரங்களை எட்டும் என்று ஜெனரல் துவிவேதி கூறினார். மகோன்னத மரபுகள், தொழில்முறை திறன்கள் மற்றும் மன உறுதிக்கு பெயர் பெற்ற இந்திய இராணுவம் தயார் நிலை, சமநிலை மற்றும் விழிப்பு நிலையை தொடர்ந்து பராமரித்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் 11வது மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதியில் போதைப் பொருட்களை தடுத்தல், போதை கடத்தல் பேர்வழிகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்தல், கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரமாக்குதல், பாரத் போல் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை முழுமையாக பயன்படுத்துதல் மற்றும் போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
0: புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாஹியில் அடல்ஜி சேவா அறக்கட்டளை அமைப்பின் புதிய ஆம்புலன்ஸ் வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அறக்கட்டளை உறுப்பினர் திரு KM திருஜேஷ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் LDC உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஆள் எடுக்க கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற ஒருங்கிணைந்த மேல்நிலை கல்வி நிலை தேர்வுகளில் 20,000-க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்றனர். முழு அளவிலான பாதுகாப்புக்கு இடையே நடைபெற்ற இத்தேர்வுகளுக்கான பூர்வாங்க விடைத்தால் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தேர்வர்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்வர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு தகுதி பெறும் தேர்வர்களின் பூர்வாங்க பெயர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உடனிருந்தார். தொடர்ந்து இப்பகுதி மக்களின் குறைகளையும் இவர்கள் கேட்டறிந்தனர். ஜிப்மரில் முதுகலை உள்ளூரே மருத்துவ மாணவர்கள் அதிக எண்ணிக்கையை ராஜினாமா செய்வதாகவும், மனநல ஆலோசனை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அண்மையில் வெளியான செய்திகளை ஜிப்மர் நிர்வாகம் மறுத்துள்ளது. உள்ளுறை மருத்துவ மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவு மற்றும் கல்லூரி கிடைத்தால் அதற்கு மாறுவது வழக்கம்தான் என்றும், மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சொந்த பிரச்சினை, குடும்ப பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களுக்காக மனநல ஆலோசனை பெறுவது இயல்பானதே என்றும் ஜிப்மர் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள எண்ணிக்கை விவரங்களை ஜிப்மர் மருத்துவமனையின் கல்விச்சூழல் மற்றும் மாணவர் நலன் தொடர்பான குறைபாடாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும், ஜிப்மரில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் நலனை உறுதிப்படுத்த அமைப்பு ரீதியிலான பல்வேறு வசதிகள் அமலாகி வருவதே உண்மை என்றும் ஜிப்மர் நிர்வாகம் கூறியுள்ளது. காரைக்கால் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் முதுநிலை தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரிந்த திரு எஸ் இளங்கோபன் 36 ஆண்டு சேவைகளுக்கு பின்னர் இன்று பணி ஓய்வு பெற்றார். ஏற்கனவே திண்டிவனம் LPT, சிதம்பரம் LPT மற்றும் கும்பகோணம் HPTயிலும் அவர் பணிபுரிந்துள்ளார். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 2:30 மணிக்கு ஆர்லிங்டனில் நடைபெறும் போட்டியில் நார்வே, ஐவரி கோஸ்ட் அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற போட்டிகளில் மொராக்கோ, பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது.

0: மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் ஜூலை 3 வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:20. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக எஸ் சௌமியா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். ஐசிசி மகளிருக்கான டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில்

லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இனி கேட்கலாம் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் திரையிசை. திரையிசையில் தொடக்கமாக ரம்மி படத்திற்காக விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:40. திரையிசையில் அடுத்ததாக எங்கேயும் எப்போதும் படத்திற்காக மதுஸ்ரீ பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரவணன் இருக்க பயமேன் படத்திற்காக சி என் ரோல்டன் கல்யாணி நாயர் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: ஐசிசி டி டுவெண்டி மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி.

0: ராமசுப்பிரமணியன். அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவ சமுதாயம் ஒன்றை உருவாக்க மாணவர்கள் கல்வியை பயன்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேஷ் மத்திய பழங்குடி பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று வதோதராவில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நெடுஞ்சாலைகளில் விபத்து வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளை அரசு கண்டறிந்து மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் உரையாற்றினார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று ஹரியானா மாநிலம் இசாரில் கேத் பச்சாவோ எனும் வயல்வெளி பாதுகாப்பு இயக்கத்தின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்காடு ஒருங்கிணைப்பு மையத்தின் 11வது மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதியில் போதைப் பொருட்களை தடுத்தல், கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரமாக்குதல் மற்றும் பாரத் போல் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை முழுமையாக பயன்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வரும் ஜூலை 3 வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஐசிசி T20 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் AIR ஆப்பில் இனி கேட்கலாம் திரையிசை.

தேசிங்க ராஜா படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டீர்கள். திரை இசையில் அடுத்ததாக தெரி படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி, வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: ஐசிசி T20 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும்.
4: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25 நிமிடம். ஐசிசி T20 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணையவழி ஒளிபரப்பில் தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. திரையிசையில் தொடக்கமாக இமைக்கா நொடிகள் படத்திற்காக ராகுல் தீக்ஷித், சத்யபிரகாஷ், ஜிதின் ராஜ் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 7:30 திரை இசையில் அடுத்ததாக அநேகன் படத்திற்காக பவதாரணி, திப்பு, தனுஷ் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இணைய வழி ஒளிபரப்பில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திரையிசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஓமை கடவுளை படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: திரையிசையில் அடுத்ததாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திற்காக ரஞ்சித் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.
1: என்ன மச்சி, ஓகேவா?
2: எஸ் மச்சான், மச்சான்
1: நான் ஒரு பையனை கட்டி பிடிக்கிறது இதுவே கடைசியா இருக்கு.

இங்கே தான். இந்த பசங்க மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். நம்ம கொடுக்கறது ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனால் இந்த பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். லைஃப்பில் எல்லாருக்கும் வேணுங்கிறது தானே கிடைக்கும், ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு வேண்டாங்கிறது தான் கிடைக்கும். நான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு லைஃப் லீட் பண்ணுறேன்னா இந்த ஹோமம் மதுரம் தான் காரணம்.

0: பிடிச்சிருக்க எடுத்துக்கோ. பிரைஸ் டாக் பார்க்கல.
1: ஹேய், நான் இன்னைக்குமே பிரைஸ் பார்த்து எடுத்ததில்ல, சைஸ் பார்த்து தான் எடுப்பேன். டொனேஷனுக்கு வர துணியை மொத்தமாக கொண்டு வந்து கொட்டுவாங்க. எங்கள் சைஸுக்கு ஏற்றதை நாங்கள்

திரை இசையில் அடுத்ததாக ஏ ஆர் ரஹ்மான், ஏ ஆர் அமீன், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் 10 தலை.

நேரம் இப்போது 7:55. திரை இசையில் அடுத்ததாக புஷ்பா படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இணைய வழி ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜய் பிரகாஷ் கீர்த்தி சாகத் குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் ராவணன்.

நேரம் இப்போது 8:21. இணைய வழி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாரணம் 1000 படத்திற்காக ஹரிஹரன் தேவன் மேவி பிரசன்னா பாடிய பாடல்.

திரை இசையில் அடுத்ததாக விஸ்வரூபம் படத்திற்காக கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

இணைய வழி ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நேரம் இப்போது 8:33:15. திரையிசையில் அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் ஒலிக்கும் பாடலின் படம் யாரடி நீ மோகினி.

0: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிய போட்டியின் வர்ணனைகளை டெல்லியிலிருந்து இதுவரை அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையிலான விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் நாளை முதல் நாட்டின் அனைத்து ஊரக பகுதிகளிலும் அமலுக்கு வருகிறது. தகுதியுள்ள கிராமப்புற தொழிலாளி எவருக்கும் ஒரு நாள் கூட வேலையில்லாமல் போகக்கூடாது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். 29வது தேசிய மின் ஆளுகை மாநாடு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாளை தொடங்கவுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான டிஜிட்டல் மின் ஆளுகை என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்படுவதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பாதுகாப்பான குடிநீர் வழங்க முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். குடிநீர் மற்றும் துப்புரவு பணிகள் தொடர்பான புதுமை படைப்புகளை உருவாக்குவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட போட்டிகளின் போது அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி இன்று புதுடெல்லியில் நடப்பாண்டிற்கான இந்தியா ஸ்கில்ஸ் போட்டிகளை தொடக்கி வைத்தார். தொழில் துறைக்கு தேவையான 61 திறன் பிரிவுகளில் இளையோர் ஆற்றலை இனம் கண்டு ஆதரிக்கும் நோக்குடன் இப்போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலை கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. கடல் வழி கடத்தலை தடுக்கும் வகையில் புதுச்சேரி டிஐஜி திரு சத்யசுந்தரம் இன்று காரைக்காலை ஒட்டிய ஆழ்கடல் பகுதியில் படகுகளை நிறுத்தி அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 12:30 ஆர்லிங்டன்னில் நடைபெறும் போட்டியில் நார்வே ஐவரி கோஸ்ட் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்டும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இணைய வழி ஒளிபரப்பில் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். தொடக்கமாக பாடல் ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். புது புது அர்த்தங்கள் படத்திற்காக

இணையவழி நேயர் விருப்பில் இணையவழி ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. முத்துக்காலை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்

திரையிசையில் அடுத்ததாக அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 9:45. கொம்பேரி மூக்கன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது. கேட்டு மகிழ்வோம். இது திரை இசை.

இணைய வழி ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உயிருள்ளவரை உஷா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் டி ராஜேந்தர் இசையில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 10 மணி. இணைய வழி ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜரிஷி படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 10:16. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சலங்கை ஒளிப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

இணைய வழி ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

மனைவி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜானி படத்திற்காக எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 10:30. ஐசிசி T20 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் உள்ள த ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இப்போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் தொடக்கமாக பாடல் ஒலிக்கிறது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முதல் மரியாதை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய கணிப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம்

நேரம் இப்போது 10:40:50. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்த மாளிகை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரையிசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். தேனியும் அதன் தோற்றமும், வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஜெய்ஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தி ஆர் ஸ்ரீநாத் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பழங்களின் பயன்கள், நெறிப்படுத்துகிறார் அனிதா. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், மரத்திலான வடிவமைப்பு பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயகணேஷ் சண்முகம் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வு.

0: வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 என்ற மணியவை, 2:55 வானிலை அறிக்கை, சின்னஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சி திறம், இசை ஷம்லேகா, திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா, கதை வசனம் ஆர் செல்வராஜ். 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி குரும்பாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தீன்வடை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 மற்றும் இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பாய் கிரண் ஜா. Prime Minister Narendra Modi today had a telephonic conversation with the Iranian President Dr. Masoud Pezeshkian. During the talks, President Pezeshkian briefed Mr. Modi on the recent developments in West Asia and the way forward. The Prime Minister welcomed the understanding reached and reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. Mr. Modi reiterated the need for continued efforts to ensure lasting peace and stability in the region and for safeguarding freedom of navigation and commerce. Prime Minister Narendra Modi today interacted with the various secretaries to several ministries at Seva Teerth in New Delhi. The discussion focused on two key themes. The first was deregulation and other reforms for ease of doing business and ease of living, while the second was promoting Atmanirbharta. During the meeting, the Prime Minister stressed the importance of adopting a whole-of-government approach and breaking departmental silos. Highlighting the importance of integrated planning and coordination, Mr. Modi encouraged wider utilization of the PM Gati Shakti as an effective platform for interdepartmental coordination and informed decision making. He exhorted the secretaries to focus on the tangible impact of schemes on the lives of people. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen VBG Ramji Act 2025 will come into force across rural India with effect from tomorrow, on the eve of the nationwide rollout of VBG Ramji Act 2025. Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan said that no eligible rural worker should remain without work even for a single day. Mr. Chauhan said the government, in close coordination with the states and union territories, has completed all administrative, financial and technical preparations to ensure a seamless transition to the new framework. He added that the enhanced guarantee of the 125 days of wage employment will strengthen rural livelihoods.